வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 7 நாள், பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 9 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 23 தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனியதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும். நேரம் 5:57.

0: கேட்கலாம் 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2ம் கட்டமாக இன்று 65 பேருக்கு பத்ம விருதுகளை வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 5 லட்சம் என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 27 பேர் காயமடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இணைந்திருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சி தொகுப்பில். நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. காலை தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 56 அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். குரல் தற்காத்த தற்கொண்டான் பேணித்தகை சான்ற சொல்காத்து சோர்விழால் பெண். விளக்கம் கற்பு நெறியில் தன்னையும் காத்து கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தகுதியமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளே பெண். குரல் தற்காத்து தற்கொண்டான் பேணித்தகை சான்ற சொல்காத்து சோர்விழால் பெண். விளக்கம் கற்பு நெறியில் தன்னையும் காத்து கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தகுதியமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளே பெண். கேட்டது குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 56 அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்.
2: நேர்களே, இன்று காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி பிரபு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் இன்று காலை 8:45 நேர்களின் நினைவிற்கு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சி. தரவிருக்கும் பாடல் டாக்டர் எம் எல் வசந்தகுமாரி பாடியது.

நேர்களை நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாக இருக்குது அதை பத்தின அறிவிப்பு. காலையில 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விழக, 7:30 முன் செல்லடா நிகழ்ச்சியில் தனியார் தமிழாய்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் பா சூரிய பிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். முற்பகல் 11:30 சாய்வனார் களி, மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற உளவியல் துறை பேராசிரியர் வி கணேசன் அவர்களுடன் நேர்முகம், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. பகல் 12 சர்வதேச கைம்பெண்கள் தினத்தையொட்டி சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் கே பானுமதி அவர்கள் கூறும் கருத்துக்கள், உடன் உரையாடுகிறார் சௌமியா. தொடர்ந்து ஹலோ தோழி. மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில் கும்மி பாடுவோர் மேட்டுப்பாளையம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 6 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் தெய்வம் பட்டிக்காளா பட்டணமா தேவியின் திருவிளையாடல் வாழ்க்கை குமாஸ்தாவின் மகள் கவிக்குயில் படங்களிலிருந்து பக்தி இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல். 7:32 ஏறும் நிகழ்ச்சியில் புலி சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர் சித்ரா அவர்கள் கூறும் கருத்துக்கள். 9:15 காலத்தை வென்று நிற்கும்

0: பாடிய பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சியாக மயிலிறகு. நேர்களே, இன்னைக்கு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, இந்த மாதத்திற்கான வேளாண்மை உற்பத்தி குழு கூட்டம் 25 வியாழக்கிழமை அன்று காலை 9:30 அளவிலும், அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் காலை 10:30 அளவில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள 2-ம் தள கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் இந்த விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு விவசாயம் தொடர்பான தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தங்களது விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மனுக்கள் அளிக்குமாறு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு இயக்ககம் தேன் மதிப்பு கூட்டல், பிராண்டிங் மற்றும் சந்தை இணைப்பு பயிற்சி குறித்த ஒருநாள் பயிற்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த பயிற்சியில் தேன் பதப்படுத்துதல், சேமிப்பு முறைகள், தேன் நெல்லி மிட்டாய், குல்கந்து, கிரனோலா போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரித்தல், லிப் பாம், ஃபேஸ் பேக், மாய்ஸ்சரைசர் போன்ற இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரித்தல், FSSAI மற்றும் தரச்சான்றிதழ்கள் பற்றிய வழிகாட்டுதல், பிராண்டிங், பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் முறைகள், இ-காமர்ஸ் மற்றும் நேரடி சந்தை குறித்த பயிற்சியும் அளிக்கப்பட உள்ளது. இந்த பயிற்சி வருகின்ற 25 அதாவது நாளை மறுநாள் அளிக்கப்பட உள்ளது. பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. பயிற்சி நடைபெறும் இடம் பணக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 7418470345 மற்றும் ஒரு எண் 94877-12210. திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரிலுள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நாளை 24 காலை 10:00 அளவில் செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு என்ற தலைப்பில் கட்டண பயிற்சி நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளும் விவசாயிகளுக்கு வெள்ளாடு வளர்ப்பு புத்தகம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். விருப்பமுள்ள விவசாயிகள் இந்த மையத்தில் காலை 10:00 முதல் மாலை 5:00 வரை கட்டணத்தை நேரில் செலுத்த வேண்டும். இந்த பயிற்சியில் முதலில் கட்டணம் செலுத்தும் 30 மட்டுமே பயிற்சி கொடுக்கப்படும். மேலும் தகவலுக்கு 042122485524 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பூதப்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பருத்தி சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு கடந்த 17 துவங்கி ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் ஈரோடு மாவட்டம் ஈரோடு விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மாசிப்பட்ட பருத்தி மின்னணு தேசிய வேளாண் சந்தை இ-நாம் மூலமாக மறைமுக ஏல விற்பனை நடைபெறவுள்ளது. இந்த மின்னணு ஏலத்தில் உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளி மாவட்ட மொத்த வணிகர்கள், அறவையாளை மற்றும் நூற்பாலை உரிமையாளர்கள் கலந்து கொண்டு கொள்முதல் செய்ய உள்ளதால் விவசாயிகளின் பருத்திக்கு போட்டி மூலமாக நல்ல விலை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே சமயம் விவசாயிகள் வெடித்து நன்கு மலர்ந்த பருத்தியினை அதிகாலை நேரத்தில் செடியிலிருந்து பறித்து நிழலில் நன்கு உலர்த்திய பின் அதில் கலந்துள்ள இலைச்சருகுகள், காய்ந்த சப்பை துண்டுகள், கொட்டுப்பருத்திகள் ஆகியவற்றை நீக்கிவிட்டு அதன் பின் ரகம் வாரியாக தனித்தனியே பிரித்து சுத்தமான சாக்குகளில் நிரப்பி ஏல விற்பனைக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலம் தங்களது விளைபொருளுக்கு சரியான எடை, போட்டி விலை, விற்பனை தொகையில் எவ்வித பிடித்தமும் இன்றி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் மின்னணு முறையில் அதாவது நெஃப்ட் அல்லது RTGS மூலமாக தொகை வரவு வைக்கப்படும். எனவே விவசாயிகள் தேசிய வேளாண் சந்தையில் அதாவது இ-நாம் திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட

0: கண்காணிப்பாளர் கேட்டுக்கொள்கிறார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மாணவர் நல மையம் வேளாண் துறையில் சிறந்த முறையில் பயிற்சி பெற்ற மற்றும் புதிய சிந்தனைகள் கொண்ட திறமையான இளைய தலைமுறையினரை முன்னணி நிறுவனங்களுடன் இணைக்கும் நோக்கில் ஜூன் 23 மற்றும் 24 அதாவது இன்று மற்றும் நாளை மாபெரும் வேலைவாய்ப்பு திருவிழாவை நடத்தவுள்ளது. கோயம்புத்தூரில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த முகாம் நடைபெறுகிறது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு உறுப்பு கல்லூரிகளில் இருந்து இளங்கலை வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், தொழில்நுட்பம், முதுகலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்பு பயிலும் 2000-க்கும் மேற்பட்ட இறுதியாண்டு இளம் பட்டதாரி மாணவர்கள் தங்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய ஆர்வத்துடன் பங்கேற்க உள்ளனர். எனவே திறமையான மற்றும் ஆற்றல் மிக்க புதிய பணியாளர்களை தேர்ந்தெடுக்க முன்னணி வேளாண் சார்ந்த நிறுவனங்கள், விதை, உரம் மற்றும் பண்ணை இயந்திரங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள், உணவு பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்கள், சுய வேளாண் தொழில் முனைவோர் நிறுவனங்கள், முன்னணி பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு முகமைகள் இந்த முகாமை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான தகுதியான மாணவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். இந்த முகாமில் பங்கேற்க விரும்பும் நிறுவனங்கள் தங்களின் வருகையையும் காலிப்பணியிட விவரங்களையும் முன்கூட்டியே பதிவு செய்ய கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மாணவர் நல மைய முதன்மையாளரின் deans.tnau.ac.in மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது 0422-6611-242 என்ற எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்த வெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் எடுபொருள் பட்டயப்படிப்பு டிப்ளமா இன் அக்ரி இன்புட்ஸ் 2026-27 ஆண்டிற்கான வகுப்புகள் அக்டோபர் 2 வாரத்தில் துவக்கப்பட உள்ளது. இந்த பட்டயப்படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10 வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. இந்த பட்டயப்படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதை கடை வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்களாகலாம். சுய வேலைவாய்ப்பும் பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குனர், திறந்த வெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. அலைபேசி எண்கள் 9442-11048 மற்றும் 9489051046.
1: நெல்லை இன்று காலை 7:30 முன் செல்லடா நிகழ்ச்சியில் தனியார் தமிழாய்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் ப. சூரிய பிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை.
0: இன்று மதியம் 2:30

0: நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில் குமி கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
1: இன்று பகல் 12 மணிக்கு சர்வதேச கைம்பெண்கள் தினத்தை ஒட்டி சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் கே பானுமதி அவர்கள் கூறும் கருத்துக்கள். உடன் உரையாடுகிறார் சௌமியா.
0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
2: PKM 1 அப்படிங்கிற ரகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரிய குளத்திலேருந்து உங்களுக்கு ஒட்டுக்கட்டின செடியாகவே இது கிடைக்குது. 3 வருஷத்துலேயும் காய்ப்புக்கு வர ஆரம்பிக்கும். பொருளாதார மகசூல் அப்படி

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். நாட்டில் 25 கோடிக்கும் அதிகமானோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய சாதனை என்று அவர் கூறினார். வறுமை ஒழிப்பு என்பது வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாக திகழ்கிறது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய உயிரி எரிசக்தி திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்றார். உயிரி எரிசக்தி பயன்பாடு அதிகரிப்பதன் மூலம் எல்பிஜி மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று அவர் கூறினார். உயிரி எரிசக்தி திட்டம் ஆண்டுதோறும் 59 லட்சம் கிலோ எல்பிஜி நுகர்வை குறைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டம் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் சட்டக்கல்லூரி மாணவர் சேர்க்கையில் தரவரிசையில் முன்னணி இடம் பிடித்தவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை சென்னையில் நேற்று அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சென்னையில் மகளிருக்கான சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: நம்மளுடைய சட்டக்கல்லூரி அனைத்தையும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்து இந்த சட்டக்கல்லூரிகளை அனைத்து உலகத்தரம் வாய்ந்த சட்டக்கல்லூரியாக மாற்றி மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு கல்வியை கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேலை செய்திருக்கிறோம். சென்னையில பெண்களுக்கான ஒரு புது சட்டக்கல்லூரி உலகம் தரம் வாய்ந்த அனைத்து வசதிகளுடன் நல்ல ஒரு கரிக்குலமோட வந்து ஒரு சட்டக்கல்லூரி துவங்கறதுக்கான பணிகளையும் போகிறோம். விரைவாக அனைத்து பணிகளையும் முடித்து அறிவிப்புகள் வெளியிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம்.
1: சென்னையில் உள்ள குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் கூறியுள்ளார். முதன்மை தேர்வுக்கான பயிற்சியை இந்த மையத்தில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தமிழக மாணவர்கள் அதிக அளவில் குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் வகையில் பயிற்சிகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாநிலத்தில் சுமார் 18,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த பணியிடங்களை நிரப்ப அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சீமை கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அருகே இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மரங்களால் ராமநாதபுரம் மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மரங்களை வளர்த்துள்ள பகுதியில் விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வைகோ கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15

0: ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாடு முழுவதும் வரும் 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் இம்முகாமிற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை என்று நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1,08,343 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்காக கிராம பகுதியில் 964 முகாம்கள், நகராட்சி பகுதியில் 20 முகாம்கள் என மொத்தம் 984 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமளவில் மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் சுங்கச்சாவடி போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. அரசு வழங்கும் போலியோ சொட்டு மருந்து முற்றிலும் பாதுகாப்பானது. எனவே மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள், பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் 28/6/2026 அன்று இந்த சிறப்பு முகாம்களில் அளிக்கப்படும் போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லா சமுதாயத்தை உருவாக்க ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: கோவையில் உள்ள மத்திய கரும்பு நிறுவனத்தின் சார்பில் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு முகாம் நடைபெற்றது. இதில் 50 மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோயம்புத்தூரில் உள்ள மத்திய கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கோவை கேரள எல்லைப் பகுதியான பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மேல சுற்றரா பகுதியில் பழங்குடியினருக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் பழங்குடியினருக்கான வெள்ளம் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பழங்குடியின பெண்களுக்கான சுகாதார குறிப்புகள், இயற்கை முறையில் சிறுதானிய சாகுபடி மற்றும் சமச்சீர் உரமிடல் ஆகிய தலைப்புகளில் விளக்க உரைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 50 மேற்பட்ட பழங்குடியினர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் வாட்டி வைத்த நிலையில் மாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து திடீரென ஆரணி டவுன், ஆரணி கொசப்பாளையம், சைதாப்பேட்டை, அருணகிரி சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான இரும்பேடு, சேவூர், புதுப்பாளையம், அம்மாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் போது அலங்கட்டி மழையும் பெய்தது. இதனால் வெப்பத்தால் அவதிப்பட்ட வந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
1: இருவரி செய்திகள். ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயரதிகாரிகள் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து 2 தேசிய கருத்தரங்கம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்கும் ஊராட்சி நிர்வாகம் குறித்த மண்டல பயிலரங்கு ஸ்ரீநகரில் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சென்னையில் மாநில விளையாட்டுத்துறை சார்பில் அது தொடர்பான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்தி. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் 7 இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: வந்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM.
2: நேரம் 6:55, காலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் ஒன்று. வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் தென்றலை என்னை தொடு திரைப்படத்திலிருந்து.

ஒழித்து பாடலுடன் காலை தென்றல் நிறைவு பெறுகிறது. தொடர்கிறது. ஹாய், ஹலோ, குட் மார்னிங். கோயம்புத்தூர் நேரம் 7:06. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இணைஞ்சிருக்கோம். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

0: தொடர்கிறது.
1: என்றும் நீங்கள்
2: ஹாய் ஹலோ குட் மார்னிங் கோயம்புத்தூர். நேரம் 7:06 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இணைஞ்சிருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல பேக் டு பேக் மூணு சூப்பரான பாடல்கள் இளையராஜா இசையில் கேட்டோம். நாம கேட்ட முதல் பாடல் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியது பாடலாசிரியர் வாலி. அடுத்த பாடல் காவல் கீதம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வாலி. இப்ப கேட்ட பாடல் முள்ளும் மலரும் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன். பிரேக்ஃபாஸ்ட் ஷோல டெய்லியும் உங்களுக்காக ஒரு க்வெஸ்டின் இருக்கும். இன்னைக்கான கேள்வி, இந்தியாவின் முதல் ஆளில்லா விமான அடிப்படையிலான ட்ரோன் அடிப்படையிலான அஞ்சல் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இதற்கான சரியான பதிலை நீங்க வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்ல சொல்லலாம். நெல்லை இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வினார் களி. மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற உளவியல் துறை பேராசிரியர் வி கணேசன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை இதற்கான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 7 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளையும், 56 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கவுள்ளார். நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோருக்கு இன்று பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் கடந்த மாதம் 25 தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 66 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிறுவனத்தின் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சியை நோக்கியே அரசின் கொள்கைகளும் செயல் திட்டங்களும் அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த பல ஆண்டுகளாக நீடித்து வந்த மாவோயிஸ்ட் வன்முறைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நக்சல் பாதித்த பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இப்பகுதிகளில் 12,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், 9,500 கைபேசி கோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் மெட்ரோ ரயில் சேவைகள் நகர்ப்புற போக்குவரத்தை எளிதாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வந்தே பாரத், நமோ பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்கள் நாட்டின் ரயில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உயர்தரமான சுகாதார சேவைகள் அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சவாலான சூழலுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இளையோர், தொழில்துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தேசத்தின் முன்னேற்றத்தில் முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டுமென்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியின் போது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சுற்றுலா தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போட்டித்தன்மை வாய்ந்த சுற்றுலா சூழலை உருவாக்க அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எளிமையான அனுமதி நடைமுறைகளின் மூலம் முதலீடுகளை எளிதாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் மத்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லைப்பகுதியில் நிலவும் சூழல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து சீன அமைச்சருடன் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். எத்தியோப்பியா, ஈரான், பிரேசில் ஆகிய நாடுகளின் உயரதிகாரிகளுடனும் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். விவசாயிகள், நுகர்வோர் ஆகிய இருதரப்பினரின் நலன்களையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காய இருப்பு தொடர்பாக புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். இதில் போதுமான இருப்பை உறுதி செய்தல், நுகர்வோர் நலன்களை பாதுகாத்தல் ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். முன்கூட்டியே மேற்கொள்ளப்படும் விரிவான திட்டமிடல் மூலம் விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படுவதுடன் விலை நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என்று திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த துயர சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் குடும்பங்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். அங்குள்ள இந்திய தூதரகம் கத்தார் அரசு அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பணியாளர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், டிஜிட்டல் நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமானப் பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொரோக்கோ இடையிலான தீவிரவாத தடுப்பு கூட்டு செயல் திட்டக் குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் திரு வினோத் பாடே, மொரோக்கோ தேசிய காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஹிஷம் பாலி ஆகியோர் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். தீவிரவாத ஒழிப்பில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் இக்கூட்டத்தில் முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. லக்னோவில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 4 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் உத்தரவின் அடிப்படையில் மின்வாரியம், லக்னோ மேம்பாட்டு ஆணையம் ஆகியவற்றைச் சேர்ந்த 4 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வி சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். விமானப்படை சார்பில் நடைபெறும் அர்ஜுன் சிங் நினைவு ஹாக்கி போட்டி பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள்

0: சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங்கியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. தொடர்ந்து செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள்
2: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டுட்டு இருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சென்னை மெட்சனிலிருந்து வந்திருக்க ரிப்போர்ட் படி வானிலை நிலவரம் கோயம்புத்தூர்ல இன்னைக்கு குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். திருப்பூர்ல குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும், அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும், அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ், அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். கேட்டது சென்னை மெட்சனிலிருந்து வந்திருக்க வானிலை நிலவரம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் தனியார் தமிழாய்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் பா சூரிய பிரகாஷ் அவர்களின் உரை கேட்கலாம்.
1: வணக்கம், நான் சூரிய பிரகாஷ். இந்த உலகம் எப்பவுமே ஜெயிச்சவங்களை மட்டும்தான் கொண்டாடுது, உழைப்பையும் திறமையும் மட்டும்தான் போற்றுது. ஆனா தோல்விகளையோ தங்களுக்கு பிடிக்காத பாதைகளையோ தேர்ந்தெடுத்த மனுஷங்களை கொஞ்சம் புறக்கணிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர்களுடைய தாழ்வு மனப்பான்மை அவர்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. நாம எந்த நிலையில இருந்தாலும் அங்கிருந்து முயற்சி பண்ணோம்னா வெற்றியடைய முடியும் அப்படிங்கறத மட்டும் நம்ம உறுதியா வச்சுக்கணும். திருவள்ளுவர் அழகா சொல்றாரு, தோன்றின் புகழோடு தோன்றக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு. இதோட பொருள் என்னன்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கையில நமக்கான ஒரு அடையாளத்தையும் முன்னேற்றத்தையும் நம்ம கண்டிப்பா ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கறதுதான். ஆனா நிஜ வாழ்க்கையில இது எல்லாத்துக்கும் அவ்வளவு எளிமையா அமைஞ்சறது இல்லை. என்னுடைய சொந்த வாழ்க்கை பயணத்தையே வந்து இதுக்கு உதாரணமா நான் சொல்ல முடியும். ஆரம்ப கல்வியில இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போச்சு. எந்த ஒரு கஷ்டமும் தெரியல, நண்பர்கள் கூட விளையாடணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை அப்படியே அதோட போக்க மாத்திருச்சு. ஒரு ஏழை விவசாய குடும்பத்துல பிறந்த, அது வரைக்கும் பட்டதாரிகளே இல்லாத ஒரு தலைமுறையில பிறந்தனா, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வந்ததுக்கு அப்புறமே குடும்ப சூழ்நிலை காரணமா இல்ல எனக்கு மத்தவங்க சொன்ன ஆலோசனை காரணமா எனக்கு கொஞ்சமும் பிடிக்காத ஒரு பாடப்பிரிவை நான் 12ஆம் வகுப்புல எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. என்னோட மார்க் என்னமோ நல்ல மார்க் தான், ஆனா நான் எடுத்து படிக்க நினைச்ச பாடம் வேற, ஆனா நான் எடுத்து படிச்ச பாடம் வேற. அதனாலயோ என்னமோ எனக்குள்ள ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை அப்படியே ஸ்ட்ராங்கா பதிவாயிருச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு தான் படிக்கும் போது, அதே நேரத்துல எங்க வீட்டுல குடும்ப கஷ்டம், அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போறது இப்படி எல்லாம் இருந்துச்சு. அந்த சூழ்நிலையிலையும் நான் வந்து சும்மா இருக்கல, குடும்பத்துக்காக அதிகாலையில 4 மணிக்கு எல்லாமே எந்திரிச்சு செய்தித்தாள் விநியோகம் பண்ற வேலையை பார்த்தேன். கிட்டத்தட்ட 600 செய்தித்தாள்களை எடுத்துக்கிட்டு எங்களோட வேட்டைக்காரம்புதூர் மொத்த ஊரையும் நான் சைக்கிள்ல சுத்தி வந்தேன். அதை முடிச்சுட்டு பள்ளி படிப்பு, அப்புறம் சாயந்தர நேரமானா ஒரு பலகார கடையில 9 மணி வரைக்கும் வேலை அப்படின்னு கடினமா உழைச்சிட்டு இருந்தேன். அரசு பொதுத் தேர்வுல கண்டிப்பா நான் தமிழ் பாடத்தை தவிர மற்ற எதுலையுமே தேர்ச்சி அடைய மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு உறுதியா தெரிஞ்சது. அதை என் ஆசிரியர்களும் கொஞ்சம் கவனிச்சாங்க. ரொம்ப மனசு இறுக்கமா இருந்த சூழ்நிலையில எனக்கு உதவியா இருந்த ஆசிரியர்களை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். குறிப்பா என்னுடைய ஆங்கில ஆசிரியர் மதிப்பிற்குரிய ராஜேஸ்வரி அம்மா அவங்க. வேட்டைக்காம்புதூர் அரசு மேல்நிலை பள்ளியில பணியாற்றின எனக்கு வகுப்பெடுத்த அத்தனை ஆசிரியர்களுமே, அது மட்டும் இல்ல எனக்கு வகுப்பெடுக்காத ஆசிரியர்களுமே எனக்கு

மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தாங்க. ஆனாலும் இத்தனை போராட்டங்களுக்கு பிறகும் துரதிருஷ்டவசமாக நான் 12 வகுப்பு பொது தேர்வில் தேர்ச்சி அடைய முடியல. கணிதம் வேதியியல் அப்படிங்கிற 2 பாடப்பிரிவுகளில் நான் தோல்வி அடைஞ்சேன். சரி, நமக்கு படிப்பு தான் வரல, ஏதாவது வேலைக்கு போய் நம்முடைய திறமையை காட்டி முன்னேறலாம்னு நினச்சி 1 வருஷத்தில் 10க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு வேலைக்கு போனேன். ஆனால் சமூகம் எனக்கு ஃபெயில் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தி நிறைய விமர்சனங்களை அள்ளி வீசிச்சு. அப்போது என்னோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது. பலர் இந்த இடத்துல இருந்திருந்தால் உடஞ்சி போய் முடங்கியிருப்பாங்க. இப்போ கூட தேர்வு கண்டு பயந்து நிறையா மாணவர்கள் தவறான முடிவெடுக்கிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஆனாலும் நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான், நமக்கு வர்ற எதிர்மறையான விமர்சனங்களை தோல்விகளையெல்லாம் பார்த்து நம்ம ஒருபோதும் அஞ்சவே கூடாது. அதையெல்லாம் ஒரு முன்னேற்றத்துக்கான படிக்கட்டாக மாற்றணும். நம்மளை அவமானப்படுத்தினவங்களோட சொற்களையும் நம்மளுடைய தோல்விகளையும் நம்ம மனசுக்குள்ளேயே வைராக்கியமாக சேர்த்து வச்சுக்கோம். அதுவே பின்னாடி நம்முடைய வெற்றிக்கு ஒரு வெளிச்சமாக வந்து சேரும். தோல்விகளுக்கு எப்படி நிறைய காரணம் இருக்கோ அதே மாதிரி தான் வெற்றிக்கும் காரணம் இருக்குது. வாழ்க்கையில் பல பேர் முன்னேற்றம் அடையும் போது அவங்கள பாராட்டுவாங்க, அவங்களுக்கு நிறைய விருது கொடுப்பாங்க, வாழ்த்துவாங்க. அந்த நேரங்களில் நம்ம அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஏன்னா அந்த வெற்றிக்கு பின்னால் அவங்க எவ்வளவு ஒரு கடின உழைப்பு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். கைதட்டர்கள் வாங்கணும்னா நம்ம 2 காலில் மட்டும் நடந்தால் பத்தாது, 2 கையில் மட்டும் வேலை செஞ்சால் பத்தாது. வெறுங்கை அப்படிங்கிறது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம்னு சொல்லி குறிக்கோளோட உழைக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட நண்பர்களோட உதவியோட மறுதேர்வில் நான் தேர்ச்சி அடைஞ்சேன். கல்லூரி என்னைக்கு விடுமுறை, என்னைக்கு வந்து வேலை நாள் அப்படின்னு கூட தெரியாம ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நான் கல்லூரிக்கு போனேன். விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால அடுத்த நாள் வர சொன்னாங்க. அடுத்த நாள் போனப்ப என்னோட மதிப்பெண் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அன்னைக்கும் எனக்கு கல்லூரியில வந்து சேர அனுமதி கிடைக்கல. இது தெரிஞ்ச பொள்ளாச்சியில முக்கிய பிரமுகர் ஒருத்தர் நான் கல்லூரியில சேர எனக்கு பரிந்துரை பண்ணாரு. அந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். தமிழ் பாடத்தை எடுத்து என்னோட இளங்கலை படி நான் தொடங்கினேன். கல்லூரிக்கு போன முதல் நாள்லயே தாழ்வு மனப்பான்மையோட உச்சத்துல தான் நான் இருந்தேன். ஏன்னா என்னோட பள்ளியில படிச்ச என்னை விட வயசுல குறைவான மாணவர்கள் வந்து அங்க இருந்தாங்க. இந்த 3 வருஷமும் இவங்க கூட சேர்ந்து நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. அது ஒரு ரொம்ப ஒரு வருத்தத்தோட நான் போய் கடைசி இருக்கையில அமர்ந்துட்டேன். எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க கூட என் கூட பேசல, அவங்க கூட பேசுறதுக்கும் எனக்கு தைரியம் இல்லை. நான் வேலைக்கு போன இடத்துல இப்படியெல்லாம் சிரமப்பட்டனும், அதே மாதிரி தான் இனி கல்லூரிலையும் இருக்கும் அப்படின்னு ஆள் மனசு சொல்லுச்சு. ஆனாலும் அந்த பேச்சை வந்து நான் நம்பலை, அதை நான் ஏற்றுக்கலை. இதை மாற்ற முடியும்னு நினச்சேன். ஏன்னா படிப்பு மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறுவதற்கு ஒரே ஒரு கருவியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப உறுதியாக நம்பினேன். கடந்த கால அனுபவங்களும் எனக்கு அதை தான் சொல்லி கொடுத்துச்சு. நமக்கு எதுவுமே வராது, நம்மளோட பாதை சரியில்லை அப்படின்னு நினச்சி தோல்விகளை மட்டுமே சந்திச்சேன்னா அதுக்கு பிறகு எப்படியெல்லாம் வெற்றிகளை சந்திச்சேன், வெற்றிகளை மட்டுமே சந்திச்சேன் அப்படிங்கிறத அடுத்த வார நிகழ்ச்சியில நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூடிதரும். அதுவரை உங்களோட இருந்து விடைபெறுவது சூரிய பிரகாஷ்.

0: இதுவரை தனியார் தமிழாய்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் பா சூரிய பிரகாஷ் அவர்களின் உரை கேட்டோம்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு ஏ ஜே யாகில், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: கேட்ட பாடல் இதய தாமரை படத்திலிருந்து இசை சங்கர் கணேஷ் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து. இனி கேட்கலாம்.
1: இன்று
2: நவீன ஒலிம்பிக் குழு தொடங்கப்பட்டதை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி சர்வதேச ஒலிம்பிக் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆரோக்கியமான உடல், வலுவான குணம், குழு பணி, ஒழுக்கம் மற்றும் உலகளாவிய ஒற்றுமையை வளர்ப்பதற்கு விளையாட்டை பயன்படுத்துவதில் இந்நாள் கவனம் செலுத்துகிறது. ஒலிம்பிக் கொடியில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட 5 வண்ணங்களுடனான வளையங்கள் உலகின் 5 முக்கிய கண்டங்களை குறிக்கின்றன. இவ்வாண்டின் கருப்பொருள் "உங்களால் இதை செய்ய முடியும், வாருங்கள் செயல்படுவோம்" என்பதாகும். சர்வதேச ஒலிம்பிக் குழு உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து உருவாக்கியுள்ள இந்த கருப்பொருள் இளைஞர்களை மேலும் சுறுசுறுப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நோக்கிய முதல் அடியை எடுத்து வைக்க ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்துகிறது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று.
1: இன்று
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்டிருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த குவஸ்டின், இந்தியாவின் முதல் ஆளில்லா விமான அடிப்படையிலான அஞ்சல் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில் சொன்ன நேர்கள் கணேஷ், சிறுமுகை, கோணமலை, ஆனந்தன், அலிநகரம், எஸ் மகாதேவன், குஹன், நஞ்சுடாபுரம், பிரபு, ராஜபாளையம் பகுதியிலிருந்து, சிபு, சோமஸ்கந்தமூர்த்தி, பெல்லம்பட்டி, சிவகுமார், புவனேஸ்வரி, வி, ஐயனார், முதுகுடி, கலை,

మా వీరతురై అరియలూర్ మేటపాలయం జ్యోతి రమేష్ అవినాశి ప్రభుదేవి శ్రీ సాయి సింగానల్లూరు జయలక్ష్మి మనోహరన్ శ్రీనివాసన్ పాండిచేరి తిరుపూర్ వెలియకాడు మహేశ్వరి ధర్మరాజ్ హరీష్ పీడమళి వాసుదేవన్ కోవై గాంధీపురం జస్టిన్ ద్రవ్యం పూలవపాలయం ఆనంద మురుగన్ పట్టుకోటై రాబర్ట్ பிரேமா வெளியங்கிரி கருமத்தப்பட்டி பதில் சொல்லியிருக்காங்க அக்ஷய் மீனாட்சி மித்ரன் ஐஸ்வர்யா மணிநகரம் மதுரை அன்புராணி சென்னை ரமண முதலிப்புதூர் சுதாகர் ஜீவா விஸ்வம் அறந்தாங்கி பதில் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட ராதிகா லக்ஷன் விஸ்வந்த் பரணிதரன் பார்வதி கணபதி கோயம்புத்தூர்லேருந்து ரமேஷ் சத்யபிரபா சிறுமுகை கவுனபாளையம் லாவண்யா தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி மனவை சந்திரசேகர் பதில் சொல்லியிருக்காங்க தங்கவேல் அழகு கண்ணப்பன் பதில் சொல்லியிருக்காங்க ராயப்பன் ரஜி ஜெஃப்ரி மனோ கிரிஷ் ரெட்ஃபீல்ட்லேருந்து கஞ்சப்பட்டி சண்முக ஆனந்தம் பெரியக்கனூர் சேனாதிபதி கலாமணி சாமிச்செட்டிப்பாளையம் கிருஷ்ணராஜ் அவகர் நங்கவலி ராஜாராம் செந்தில் பிரபு திவ்யபாரதி நிர்மலா சிவசாமி போத்தனூர் ரயில் ரங்கன் பதில் சொல்லியிருக்காங்க சண்முக சுந்தரம் ரமண முதலி புதூர்லிருந்து நெல்லிமேடு பூங்குழலி நாகராஜ சோழன் வி என் நிலங்கோ சாமிச்செட்டிப்பாளையம் ஹோப் காலேஜ் பிரணயா குஹன் கவின் சுந்தர் கிருத்திக் ஷர்வின் ஜெயந்த்ராஜ் ஐமித்ரா ருத்விக் சாத்விக் பதில் சொல்லியிருக்காங்க கவிதா இளங்கோவன் கனகம்பாளையம் கண்ணையன் ராமசாமி கஞ்சபட்டி

0: கேட்ட பாடல் மனிதன் திரைப்படத்திலிருந்து இசை சந்திரபோஸ் கே ஜே எஸ் தாஸ் கே எஸ் சித்ரா பாடியது.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: நிறைய மரங்களை நம்ம வீட்டை சுத்தி வளர்க்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கு. ஆனா அதுக்கான இடம் இல்லையான்னு ஒரு பக்கம் வருத்தப்படுறோம். நம்ம வீட்டுக்கு வெளியில, நம்ம வீட்டுக்கு உள்ள பால்கனில, ஒவ்வொரு ரூம்லயும் இல்ல ஆபீஸ்ல, இப்படி எல்லா இடங்கள்லயும் கோல்டன் போத்தோஸ் அப்படிங்கிற பேரே புதுசா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கோல்டன் போத்தோஸ் அப்படிங்கிற மணி பிளான்ட் வளர்க்க முடியும். ஒரு பாட்டில்ல, சின்ன சின்ன தொட்டிகள்ல, நம்ம வீட்டுல உபயோகம் இல்லாத டப்பாக்கள்ல, மண் இல்லாம கூட வெறும் தண்ணியில வளரக்கூடியது மணி பிளான்ட். நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல அலங்கார பொருளாகவும் மனசுக்கு மகிழ்ச்சியையும் தரக்கூடியது இந்த செடி. மணி பிளான்ட் நமது சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதிலும் வீட்டின் சூழலியல் சமநிலையை பேணவும் பெரிதும் உதவுகிறது என்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள். காற்றில் உள்ள பென்சீன், ஃபார்மால்டிகைடு மற்றும் கார்பன் மோனாக்சைடு போன்ற நச்சு வாயுக்களை உட்கொண்டு சுத்தமான ஆக்சிஜனை வெளியிடுகிறது மணி பிளான்ட். இந்த செடியை நம்ம வீடுகளில் வளர்க்கும் போது வீட்டின் உட்புற வெப்பநிலையை சீராக வைத்திருக்கவும் காற்றில் தேவையான ஈரப்பதத்தை தக்க வைக்கவும் உதவுகிறது. குறைந்த விலையில எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடியது. கணினிகள், மடிக்கணினிகள், செல்போன்கள் மற்றும் தொலைக்காட்சி பெட்டிகளிலிருந்து வெளியேறும் மின்காந்த கதிர்வீச்சுக்களை, ரேடியேஷன் சொல்லுவாங்க, அந்த கதிர்வீச்சுக்களை குறைப்பதில் இந்த தாவரம் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக கூறுகிறார்கள் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள். மாசு நிறைந்த காற்றை சுவாசித்து நமக்கு தேவையான நல்ல ஆக்சிஜனை வெளியிடுகிறது இந்த செடி. அதனால எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வளர்க்க முடியுமோ அங்கெல்லாம் மணி பிளான்ட் செடி கொடிகளை வளர்ப்போம். எங்கும் பசுமை நிறையட்டும், அதோடு சுற்றுச்சூழலும் காக்கப்படட்டும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
1: தேவராயபுரம் ராஜா கோயம்புத்தூர்ல இருந்து ரத்னபுரி ராஜா முகமது, பரிமளம் வெங்கடாபுரம்ல இருந்து பதில் சொல்லிருக்காங்க குஹன் சிந்து கோத்தகிரி, சகாதேவன் சரசு பெரியநாயக்கம்பாளையம் கருவலூர், சாமுவேல் பதில் சொல்லியிருக்காங்க, தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், துரைசாமி ஜமீன் ஊத்துக்குழியிலிருந்து பாரதி மகாலிங்கம், கலிவளசு பகுதியிலிருந்து திருப்பூர், காளிப்பாளையம்லேருந்து வைத்தீஸ்வரன், சாந்தி நந்தினி, ஜனார்தனன் பவித்ரா, ஸ்ரீ வைஷ்ணவி சைந்தவி, தாசப்பகவுண்டன் புதுலந்து. இன்னைக்கு நாம கேட்டிருந்த க்வெஸ்டின், இந்தியாவின் முதல் ஆளில்லா விமான அடிப்படையிலான அஞ்சல் சேவை, ட்ரோன் அடிப்படையிலான அஞ்சல் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இதற்கான சரியான பதில், இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற மண்டி மற்றும் ரோஹர்தார் இடையேயான சேவை. இந்த சேவை தான் இந்திய அஞ்சல் துறை மற்றும் ஸ்கைஏர் மொபிலிட்டி நிறுவனத்தோடு இணைந்து இந்தியாவோட முதல் ட்ரோன் அடிப்படையிலான அஞ்சல் சேவை தொடங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம கேட்டிருந்த க்வெஸ்டினுக்கு பதில் சொன்ன நேயர்களுக்கு வாழ்த்துக்கள்.

இனி கேட்கலாம் சேவை செய்தி. திருப்பூர் மாவட்டம் பாண்டியன் நகர் அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று இரவு 7 மணிக்கு முதல் யாக பூஜை, திருக்காப்பு கட்டுதல், ஸ்ரீ விக்னேஸ்வர் பூஜை ஆகியன நடைபெறவுள்ளன.

0: சேவத்த பொண்ணு இவத்த நின்னு தவிக்கலாமா சொல்.
1: கேட்ட பாடல் உழவன் மகன் படத்திலிருந்து இசை மனோஜ் கியாங், எஸ்பி பாலசுப்ரமணியம், விஜயா யுகேந்திரன் பாடியது. பாடலாசிரியர் ஆபாவானன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவன். இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதைத் தொடர்ந்து

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்

0: உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன் வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 200,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹை ஹலோ, குட் மார்னிங். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM லைன் கேட்க போறீங்க. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வித் மீ பூஜா. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்களோடு அழகான பாடல்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ஸ்டேட்டின் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

சிம்மராசி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. இசை ராஜ்குமாரோட இசையில உன்னிகிருஷ்ணன் அண்ட் ஸ்வரன்லதா பாடியது. பாடலாசிரியர் கலைக்குமார். இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் வந்ததுலேருந்து லெம்மிங்ஸ் அப்படிங்கிற விளையாட்டு வந்து ரொம்ப பிரபலம். இது வந்து ஒரு பசில் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வகை ஒரு விளையாட்டு. 1991 இது வெளியான ஒரு பிரபலமான ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டில் இந்த சிறிய லெம்மிங்ஸ் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரங்கள் தொடர்ந்து முன்னேறி நடந்துகிட்டே இருக்கும். அதை பாதுகாப்பாக அதையோட இலக்கு அடைய செய்வது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கும் அந்த விளையாட்டில். இது வந்து சிந்திக்கும் திறனை வளர்க்குற புதிர்களாக இருக்கும். லெம்மிங்ஸ்களுக்கு பல்வேறு பணிகளை நம்ம கொடுக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாலம் கட்டுதல், குழி தோண்டுதல், சுவர் ஏறுதல், வழியை மறுத்தல், இந்த மாதிரியான திறன்களை பயன்படுத்தி பாதுகாப்பான பாதையை உருவாக்கணும். தவறான முடிவு எடுத்தால் லெம்மிங்ஸ் பள்ளத்தில் விழவோ அல்லது ஆபத்தில் சிக்கவோ வாய்ப்பு இருக்கு. இந்த விளையாட்டுக்கோட பெயர் வந்து லெம்மிங்ஸ் அப்படின்னு ஏன் வந்தது அப்படின்னா, இது சிறிய ஆட்டுக்கெளியை போன்ற பாலூட்டிகளிலிருந்து இந்த பெயர் வந்தது. ஒரு காலத்தில் லெம்மிங்ஸ் கூட்டமாக பாறையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பரவலாக இருந்தது. ஆனால் அது உண்மையில் உணவு தேடி இடம்பெயரும் போது சில லெம்மிங்ஸ் தவறுதலாக ஆறு இல்லைன்னா பள்ளங்களில் விழுவதால் இந்த தவறான கருத்து உருவானது. லெம்மிங்ஸ் விளையாட்டு இன்ன வரைக்கும் உலகத்தோட சிறந்த புதிர் விளையாட்டுகளில் ஒன்றாக கருதப்படுது.

உன்னுடன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க, தேவாவோட இசையில ஹரிஹரன் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும். இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற உளவியல் துறை பேராசிரியர் வி கணேசன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி சௌமியா, நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில் கும்மி பாடுவோர் மேட்டுப்பாளையம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Sunil Varma. The headlines. Prime Minister Narendra Modi says principle of nation first has been driving force behind India's transformation into a fast-growing, credible and reliable global power. President Draupadi Murmu to confer Padma Awards during second round of civil investiture ceremony at Rashtrapati Bhavan today. Uttar Pradesh government suspends four officials.

அதுக்கப்புறம் மீண்டும் நீர் நிரம்பி இதே நிகழ்வு மீண்டும் நடைபெறும். இங்கே எங்கெல்லாம் வந்து கீசர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோஸ்டோன் நேஷ்னல் பார்க், இதுதான் உலகத்தோட மிகப்பெரிய கீசர் பகுதியில் ஒன்று. அதுக்கப்புறம் ஐஸ்லாண்டில் வந்து கீசர் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற கீசரோட பெயரிலிருந்து தான் வந்து இந்த பேர் வந்தது. அதுக்கப்புறம் நியூசிலாந்து, சிலி, இங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து இந்த கீசர்கள் இருக்குது. உலகத்தில் வந்து கீசர் அதிகமாக அரிதான ஒரு இயற்கை நிகழ்வுகளில் ஒன்று. வெந்நீர் ஊற்றுகள் எல்லாமே கீசர்கள் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் பேரிட்டு வெடிப்பது மட்டும்தான் கீசர்னு சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் செயல்பாட்டில் உள்ள கீசர்கள் சுமார் 1000 குறைவாக இருக்குது. பூமியோட உட்புற வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்துகிற இயற்கை நிகழ்வாக இது கருதப்படுது. அதனால தான் நம்மளுக்கு வந்து அடியில், அதாவது பூமியோட அடியில் அதிக வெப்பத்தால் சூடாகிற நீர் இருக்கிறதுனால அதை கீசர்னு எப்படி சொல்கிறோமோ, அதனால தான் வீட்டில் உள்ள நம்ம அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு வந்து கீசர்னு சொல்கிறாங்க.

பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்தில் இருந்து பாடல் கிட்டீங்க. சே ராஜ்குமார் இசையில் ஒன்னிமெனன் பாடியது பாடலாசிரியர் முத்து விஜயன். ஒரு காலியான அறையில் தங்குவதற்கு தயாராகி அங்கே சோஃபா, படுக்கை, அலமாரி, ஜன்னல், அப்புறம் தடிமனான இந்த ஸ்க்ரீன்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் போய் அங்கே பேசுகிறப்போ உங்களோட குரல் முன்னாடி போல் எதிரொலிக்காது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறை முழுவதும் நிரம்பிய அங்குள்ள துணிகள், மர ஜாமான்கள், மெத்தை, இதெல்லாமே ஒலி அலைகளை உறிஞ்சு பொருட்களாக செயல்படுது. இதன் காரணமாக தான் மென்மையான பொருட்கள் வந்து ஒலியை தங்களுக்குள்ளே உறிஞ்சிக்கொள்வதோடு அது சுவர்களில் எதிரொலித்து திரும்புவதையும் தடுக்கிறதுனால அறை உடனடியாக அமைதியாகுது. அறிவியல் விதிகளோட படி ஒரு தெளிவான எதிரொலியை கேட்க நமக்கு முன்னால் உள்ள சுவருக்கும் இடையில் குறைஞ்சபட்சம் 17.2 மீட்டர் தூரம் இருக்கணுமா. ஏன்னா மனித மூளை வெவ்வேறு ஒலிகளை வேறுபடுத்தி அறிய குறைந்தபட்சம் 0.1 வினாடி தேவைப்படுது. காற்றில் வந்து ஒலியோட வேகம் வினாடிக்கு 344 மீட்டர். இந்த வேகத்தில் ஒலி பயணித்து திரும்பி வர 0.1 வினாடி ஆகும். ஆனால் குறைந்தபட்ச 17.2 மீட்டர் தூரம் இருக்கணும். ஏன்னா மனிதரோட மூளை வெவ்வேறு ஒலிகளை வேறுபடுத்தி குறைந்தபட்ச 0.1 ஒலிகளை வினாடிகள் தேவைப்படுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட வீடுகளில் உள்ள அறைகள்லாம் 17.2 மீட்டர் அளவுக்கு பெரிதாக இல்லைன்னா அங்கே வந்து ஒலி ஏன் எப்படி அதிர்வுது அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் சிறிய அறைகளில் வந்து நம்ம அடிக்கடி பேசுகிற ஒலி ஆனது அறிவியல் மொழியில் எதிரொலி அப்படின்னு அழைக்கப்படுவதில்லை, மாறாக அதிர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அறைகளுக்கிடையே குறைந்த தூரம் காரணமாக ஒலி வந்து 0.1 வினாடி எட்டுவதற்கு முன்னாடியே எதிரொலிக்குது. இந்த நிலையில் நமது மூளையால் 2 ஒலிகளையும் பிரித்தறிய முடியாது. ஆனால் நமது அசல் குரலை நாம் சற்றே நீளமாகவும் கனமாகவும் மேலும் இழுத்து பேசியதாக உணர்கிறோம். ஒரு வெற்று மண்டபத்தில் இல்லைன்னா பெரிய அறையிலோ பொருட்கள் எதுவும் இல்லாத போது நம்மளோட குரலோட சக்தி பெரும்பாலும் அங்குவதில் நல்ல சவுண்டாகவே கேட்கும்.

0: ஷாஜகான் திரைப்படத்துல இருந்து மணி சர்மாவோட இசையில உன்னிமெனன் பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா?

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி. பிரபு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் இன்று ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி. பிரபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பி. தேவிகா.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: கண்டிப்பா தூக்கம் ரொம்ப அவசியம் இல்லையா? உணவு எத்தனை அவசியமோ அந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு தூக்கம் அவசியம். அந்த தூக்கம் இல்லாம போச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து என்ன மாதிரியான ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை நமக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அமைதியான ஒரு தூக்கம் பாதி நோய்களை குறைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா
0: பாதி மருந்தா கூட அது செயல்படும் சொல்லலாம் இல்லையா?
1: நிம்மதியான தூக்கம் அவங்க உடம்புக்கான எல்லா நோய்களையும் அது வந்து குணப்படுத்தக்கூடிய திறன் வாய்ந்தது. தூக்கம்ன்றது சரியான நேரத்தில் வரணும். இருட்டு இல்லைங்களா, அந்த இருட்டான நேரத்தில் வந்து நம்ம மூளையில் வந்துட்டு மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அதுக்கு இன்னொரு பேர் வந்து டார்க் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அந்த இருட்டான இதில் வந்து தான் அந்த வந்து மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும். அது சுரக்கும்போது அந்த தூக்கம் வரக்கூடிய உணர்வை நம்மளுக்கு ஏற்படுத்தி அந்த டைமில் போய் நம்ம படுத்தோம்னாக்கா ஒரு முழுமையான தூக்கம் கிடைக்கும். கிடைச்சி உடம்பில் ஏதாச்சும் பகுதிகளில் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த தூக்கத்து மூலியமாகவே அது வந்து தானாக ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் பூஸ்டப் ஆகி பாடியில் வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி அதை வந்து அதை ரிப்பேர் செஞ்சு காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். இதே வந்து அந்த தூக்கம் வர டைமில் நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். அந்த தூக்கம் வர டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ போய் இந்த மொபைலை நோண்டுறது, லேப்டாப் நோண்டுறது, டிவியை பார்க்கறது, இந்த மாதிரி பண்ணும்போது அதுலேருந்து வெளிப்படுற அந்த ப்ளூ லைட்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த ப்ளூ லைட் போய் நம்ம மூளையை எஃபெக்ட் பண்ணும். இது பண்ணும்போது அந்த மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கிறது வந்து தடைப்படுது, தடைப்பட்டு அதோட சுரப்பு விகிதம் வந்து கம்மியாகுது. இப்போது 30% அப்படின்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டைமில் மட்டும் தூங்குவாங்க, அதுக்கப்புறம் முழிப்பு வந்துடும். முழிப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கமே வராது. இதெல்லாம் என்ன காரணம்னாக்கா அதுதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பண்ணுற நம்ம தப்புகள்.
0: இப்போ விலங்குகள் மனிதர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு உயிரினங்களுக்குமான அந்த வாழ்வியல் முறையில் இப்போ விலங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா பகலெல்லாம் தூங்கும், இரவில் வந்து அதோடைய வேட்டை உணவு தேடுற பழக்கம் அந்த மாதிரி அதுக்கு ஒரு இது இருக்கும். இப்போ மனிதர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பகல் அப்படின்றது உழைக்கிறதுக்கான ஒரு நேரமாகவும் இரவு அப்படின்றது தூங்குறதுக்கான ஒரு நேரமாகவும் கடைபிடிக்கப்பட்ட காலம் இருந்தது. பட் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இரவு பகலாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் நம்ம மனிதர்கள் இருக்கோம். மனசையும் உடம்பையும் ஒருமுகப்படுத்தினா மட்டும்தான் அந்த தூக்கம்ன்றது நமக்கு கிடைக்கும். இதில் யோகாசனத்தில் ஏதாவது தீர்வு இருக்கா?
1: கண்டிப்பாக யோகாசனத்தில் தான் அதில் தீர்வுகளே இருக்குது. இதுக்கு வந்து மிலிட்ரி ஸ்லீப்பிங் ஹேபிட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்மி பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா எந்த நேரத்தில் அவங்களுக்கு கால் ஃபார் வரும், எந்த நேரத்தில் எந்திரிக்கணும், இல்லை எந்த நேரத்தில் அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும்னே சொல்ல முடியாது. அப்போ படுத்த நேரத்தில் தூங்கணும் அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து அவங்க முகப்பகுதி, முக இந்த தாடை, அப்புறமா கண்ணம் இந்த நெத்தி, இந்த மசில்ஸை வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, முகப்பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறமா அவங்க ஷோல்டரை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அப்புறமா கால் பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் ஒரு 10, 9, 8, 7, 6, 1, 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அந்த தூக்கம் வந்துடும். இதுதான் இமீடியட் ஸ்லீப்பிங் மெத்தட். இந்த பயிற்சி வந்து தூக்கம் வராமல் இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த கால் சென்டர் இங்கெல்லாம் ஐடி ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நைட் ஒர்க் பண்ணுவாங்க, டே டைமில் தூக்கம் வராது. ஸோ அப்போ இவங்க வந்து போய் படுத்தோன்னெல்லாம் தூங்க மாட்டாங்க. அதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபோனை வச்சு பார்த்துட்ருப்பாங்க, இல்லாட்டி ஃபோனில் சாங்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு அவங்க போய் ஃபஸ்ட்டு அவங்க உடம்பை ஃபஸ்ட்டு நல்லா நீண்டு நிமிர்ந்து படுத்து உடம்பை ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணும். அதுக்கு பேரே வந்து நாங்கள் வந்து யோக நித்திரைன்னு சொல்லுவோம். கால் விரல்லருந்து படிப்படியாக வந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு இடத்தையாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வர வர வர வர வர வர அந்த லாஸ்ட் ரிலாக்ஸேஷன் வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் வந்துடும்.
0: அதாவது மைண்ட்லேயே அதை பண்ணணும்.
1: ஆமாம், அது மைண்டில் தான் பண்ணணும். இதுக்கு வந்து நல்லா மல்லாந்து தான் படுக்கணும். மேலே பார்த்த மாதிரி கை கால் எல்லா இதையும் வந்து தளர்வாக வச்சுட்டு படுத்துட்டு ஒவ்வொரு இடத்தையாக வந்து அவங்க மைண்ட்லேயே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும். தலைவர் ஆக்கிட்டே வரும்போது லாஸ்ட்டில் அவங்க பாதி வர்றதுக்குள்ளேயே அவங்க தூக்கத்துக்கு போயிடுவாங்க. சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் நம்மளுக்கு தூக்கம் வராதுன்னா மூளையை அதோடய எண்ண ஓட்டத்துக்கு அது ஓடிட்டுருக்கும். நம்ம படுத்திருப்போம், ஆனால் மூளை பாட்டுக்கு ஸ்பீடாக ஓடும். பல எண்ணங்கள் வந்து நீங்கள் அமைதியாக படுக்கிற நேரத்தில் தான் வரும். ஒரு வேலையை செய்யும்போது உங்களுக்கு பல எண்ணம் வராது. அந்த வேலை மேலே கவனம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய எண்ணங்கள் வந்து அந்த டைமில் வராது. நீங்கள் எப்போ அமைதியாக உட்காடுறீங்களோ, எப்போ

0: அமைதியாக படுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரை பற்றி இல்லாட்டி குழந்தைங்களை பற்றி நம்ம நீ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு எண்ண ஓட்டங்களும் அப்போ தான் உங்களை வந்து இது பண்ணும். இந்த மாதிரி எண்ணம் ஓடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சாதாரணமாகவே தூக்கம் வராது. அப்போ அந்த எண்ண ஓட்டத்தை நம்ம டைவெர்ட் பண்ணி மாற்றி என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணத்துக்கு அதை கொண்டு வரும். அதாவது கான்ஷியஸோட உங்கள் விழிப்புணர்வோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் கால் நுனிகள் வந்து இப்போ தளர்வடைகின்றன, அப்புறமா என்னோடய கணுக்கால்கள் தளர்வடைகின்றன அப்படின்னு ஒவ்வொன்றையும் நீங்கள் தளர்வாக்கிட்டு, அதாவது உங்கள் கான்ஷியஸ்லேயே நீங்கள் வந்து அந்த தளர்வடைச்சிட்டு மேலே வர்றதுக்குள்ளே என்ன ஆயிரும், மூளை ஆட்டோமேட்டிக்காக டயர்டாயிரும். ஒன்று நிலைநிறுத்தி நிலைநிறுத்தி அந்த கவனத்தை கொண்டு போகும்போதே உங்களோட மனசு என்ன ஆயிரும், அதுக்கு பக்குவம் அடைஞ்சிடும். பக்குவம் அடைஞ்சு அந்த மன ஒருமைப்பாட்டுக்கு அது உங்களை கொண்டு வந்துடும். அதுலேயும் இப்போ காலையில் நீங்கள் எழுந்து அந்த மூளைக்கு உத்வேகத்தையும் உணர்ச்சியும் கொடுக்குற மாதிரி இருக்கும்போது சூரியனை நீங்கள் நினச்சி இது பண்ணலாம். எனக்கா அது வெளிச்சம் அப்படின்னும்போது வெளிச்சம் வந்து நம்மளுக்கு விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா, அதனால் அதை வச்சு இது பண்ணலாம். இப்போ நைட்டு நம்ம உறக்கத்துக்கு இது பண்ணணும்போது நம்ம நிலாவை ஒரு குளிர்ந்த காற்று வர மாதிரியும் அந்த டார்க் பிளேஸில் வந்து ஒரு நிலா வந்து அப்படியே மங்களாக ஓடிட்டுருக்க மாதிரியும் இதை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த நைட் அட்மாஸ்பியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்கள் மைண்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை வந்து சர்க்குலேட் பண்ணும். அது பண்ணும்போது இயல்பாகவே உங்கள் கண் சொக்கும், சொக்கிட்டு ஒரு தூக்க நிலைக்கு உங்களை வந்து அது அப்படியே அழைச்சி கொண்டு போயிடும்.
1: இப்போ இன்னும் கூடுதலாக நமக்கு நேரம் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய யோகாசனங்கள் அதை சொல்லுங்கள்.
0: ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இரவுக்கான யோகாசனங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப செலக்டட் தான், அதாவது தூக்கத்துக்குன்னு நம்ம டே டைமில் தான் யோகாசனங்களை பயிற்சி பண்ணணும். காலையிலே நீங்கள் அந்த யோகாசனங்களை பயிற்சி பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை காலையிலே அது வந்து கம்மி பண்ணி உங்கள் எண்ண ஓட்டத்தை சீராக்கிருச்சுன்னா இரவு வரும்போது அது உங்களை தூக்க நிலைக்கு கொண்டு போயிடும். அப்படியும் முடியல, எனக்கு ஈவினிங் தான் டைம் இருக்குது, ஈவினிங் தான் பண்ண முடியுது அப்படின்றவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா சைல்டு போஸ் சொல்லுவோம், அதாவது பாலாசனா. பாலாசனா எப்படின்னாக்கா மண்டி போட்டு உட்காந்து காலை மடக்கி அது மேலே வஜ்ராசனா போஸில் உட்காந்து முன்னாடி குமிஞ்சு உங்கள் உச்சந்தலையை கொண்டு போய் தரையில் கொஞ்சம் நேரம் வைக்கணும். கைகளை ரெண்டையும் பின்புறம் கொண்டு போய் கைகளை தளர்வாக விடணும். இந்த பொசிஷனில் என்ன ஆகுனாக்கா உங்களோட உடம்பு வந்து மூணு மடிப்பாக மடக்கப்படும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுக பண்ணுவாங்க இல்லைங்களா, காலை மடக்கி உட்காந்து முன்னாடி போய் குமிஞ்சு மேலே வருவாங்க இல்லையே, அந்த போஸை தான் நான் சொல்கிறேன். அதை நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகுன்னா உடம்பானது மூன்று மடிப்பாக மடக்கி காலிலிருந்து ரத்த ஓட்டத்தை தலைக்கு கொண்டு வந்து தலையில் அந்த மூளைப்பகுதிக்கு வந்து அந்த ஒரு ரிலாக்ஸ்டேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே வந்து தூக்கம் வரும். அப்படி அது பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து விபரீத கரணி அப்படின்ற ஒரு யோக நிலை இருக்குது. இந்த யோக நிலை என்னன்னாக்கா செவரோரமாக உங்கள் ரெண்டு காலையும் தூக்கி வச்சுக்கணும், இடுப்புலேருந்து கழுத்து வரைக்கும் நேர்கோட்டில் படுத்துட்டு கால்களை ரெண்டையும் செவரோரமாக தூக்கி வச்சு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்கும்போது அந்த ரத்த ஓட்டம் அதே மாதிரி காலிலேருந்து இடுப்புக்கு வரும், இடுப்புலேருந்து நெஞ்சு பகுதி, நெஞ்சு பகுதியிலேருந்து தலைக்கு வரும்போது இதே மாதிரி மன அமைதி கிடச்சி தூக்கத்துக்கான நிலையை அது உருவாக்கும். இதே வந்து மூச்சு பயிற்சியில் சொல்லணுன்னாக்கா சந்திர பிராணயாமான்னு சொல்லுவோம், அதாவது இடது நாசி வழியாக மூச்சை இழுத்து வலது நாசி வழியாக விடணும், திருப்பியும் இடது நாசி வழியாகவே மூச்சை இழுத்து வலது நாசி வழியாக விடணும். அப்போ இந்த இடது நாசி வழியாக மூச்சை இழுக்கும்போது குளிர்ந்த காற்றை உள்ளே இழுக்கிற மாதிரியும் வலது நாசி வழியாக மூச்சை விடும்போது வெப்ப காற்றை வெளியே விடுற மாதிரியும், அதாவது உடம்பில் எக்ஸஸ் ஹீட் இருக்கும் இல்லைங்களா, அந்த உடல் உஷ்ணத்தை வெளியில் போகிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிவிட்டு அந்த மூச்சு பயிற்சி சந்திர மூச்சு பயிற்சி நம்ம பண்ணும்போது இதே மாதிரி மனசு புத்தி எல்லாமே நம்மளுக்கு ஒரு குளிர்மையான ஒரு அந்த ப்ளசன்ட் ஃபீல் கொடுத்து உங்களுக்கு அந்த ஒரு தூக்கம் வர்றதுக்கான ஒரு நிலைமையை அது உருவாக்கும். அப்புறம் பிரம்மரி பிராணயாமான்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா ரெண்டு காதுகளையும் உங்கள் கையால் அடைச்சிட்டு உங்கள் மூக்கு வழியாக மூச்சை இழுத்துட்டு இப்போ வந்து அப்படின்ற இந்த ஒரு சவுண்டை நம்ம விடணும். அதாவது வண்டு தேனி இருக்கு இல்லைங்களா, தேனி பறந்து வரும்போது அந்த ஒரு ரீங்காரம் விட்டுட்டு வரும் இல்லைங்களா, அந்த ரீங்காரத்தை நீங்கள் வந்து அந்த சவுண்டு நீங்கள் வெளியே கொண்டு வரும்போது உங்கள் உடம்பு ஃபுல்லாக ஒரு வைப்ரேஷன் உருவாக்கும். இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுன்னா மூளையை வந்து சரியான நிலையில் அந்த வைப்ரேஷன் கொண்டு வந்து

0: பண்ணிட்டு மன அமைதி கிடச்சி அதுலேயும் உங்களுக்கு தூக்கம் வரும். முத்திரைகளில் சொல்லணும் அப்படின்னா முத்திரைகளில் வந்து தியான முத்திரை, கை கட்ட விரல் நுனியவையும் ஆள்காட்டி விரலோட நுனையையும் ஒன்று சேர்த்து மற்ற மூணு விரல்களையும் நீட்டி இந்த ரெண்டு கைகளையும் மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தியான முறையில் அப்படியே உட்காந்து உங்கள் மூச்சை கவனிச்சுட்டே வரும்போது மன அமைதி அடைஞ்சு அதுலேயும் உங்களுக்கு இந்த தூக்க நிலை வரும். ஆனால் இது எப்படி நம்ம சரிவர சிஸ்டமேட்டிக்காக பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஆசனங்களை பயிற்சி பண்ணணும். ஏன்னா அஷ்டாங்க யோகாவில் அது ஒரு முறைப்படியே இருக்குது, ஆசனம் பிராணயாமம் தியானம் அப்படி தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆசனங்களை பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன மூச்சு பயிற்சிகளை பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த முத்திரைகளை பிடிச்சி பயிற்சி பண்ணணும். இது மூணும், அதாவது நீங்கள் தூங்க போடுறதுக்கு ஒரு அரவருக்கு முன்னாடி பயிற்சி பண்ணிட்டு தூங்க போனீங்கனாக்கா உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும், மன அமைதியாகும், காலையில் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி முக்கியமாக உணவு பழக்கம், உணவு பழக்கம் என்னன்னா உங்களுக்கு அதாவது மாலை நேரத்தில் உண்ணக்கூடிய உணவு சாதாரண எளிமையான உணவாக இருக்கணும். பழ வகைகள், காய்கறிகள் இல்லாட்டினா தானிய வகையிலான உணவுகள் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வயிறு ஃபுல் பண்ணாமல் ஒரு அரை வயிறான உணவு முறையை எடுத்து, அதுவும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த உணவை எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு எடுத்து இந்த பயிற்சிகளையும் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் எந்த ஸ்லீப்பிங் டிசார்டரில் இருந்தாலும், அதாவது மருத்துவரிடம் போய் தூக்கத்துக்கான மருந்துகளை பெற்று நீங்கள் வந்து அந்த மருந்தை யூஸ் பண்ணி தூங்கிட்டுருக்கிறவங்களாக இருந்தாலுமே இந்த இதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போது நாள் படும்போது உங்களுக்கு அது வந்து தூக்கம் வந்து உங்களுக்கு இயல்பாக வர தொடங்கிடும்.
1: இன்றைய காலகட்டத்தில் பல வகையான ஸ்ட்ரெஸ், அது குழந்தைங்கள்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க. தூக்கம் வந்து கொஞ்சம் டிசார்டராக
0: இருந்துட்டு இருக்கு. ஆமாம்,
1: இதுவரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொன்ன இந்த முறைகளை வந்து எல்லாருமே ஆரோக்கியமான தூக்கம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணணும், பண்ணாதான் நம்மளோட சமுதாயம் வந்து ஒரு சீரான நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நேர்கொண்டு அது மூலமா அது பின்னாடி ஓடுறதுக்கே எல்லாத்துக்கும் டைம் சரியாக இருக்கும். அப்போ அவங்கள ஃபஸ்ட்டு அவங்க உடம்பையும் மனசையும் பக்குவப்படுத்துறதுக்கான வழியை அவங்க பண்ணினாங்கன்னா அடுத்து பண்ணக்கூடிய அவங்களோட வேலை எதுவாக இருந்தாலும் அதை வந்து சரிவர செஞ்சு அவங்க வந்து அந்த இதில் வந்து முதன்மையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு.
1: கண்டிப்பாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை, சிந்தனைகளில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை, இது ரெண்டையுமே ஒரு நிறைவு செய்கிற ஒரு பொக்கிஷம் அப்படின்றது யோகா கலைக்கு
0: கண்டிப்பாக இருக்கு.
1: கண்டிப்பாக இதை கேட்ட நேயர்கள் இதன் மூலம் பயனடையட்டும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த உங்களுக்கு நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
2: இதுவரை வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் இன்றைய யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி பிரபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பி தேவிகா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க

வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ள எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலை ஏற்படுத்திய விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார்.

0: இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 200,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஹாய், ஹலோ, குட் மார்னிங் கோயம்புத்தூர். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் 9:02:23 இணைஞ்சிருக்கோம். சிறுவாணி சாரல் கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

தர்புகா சிவா மியூசிக்ல என்னை நோக்கி பாயும் தோட்டப்படத்திலிருந்து பாடல் கேட்டும் டி சத்யபிரகாஷ் பாடியது பாடலாசிரியர் தாமரை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்டிருக்கோம். இது சிறுவாணி சேரல். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் கோயம்புத்தூரில் போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கத்தில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் போதை பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டம் வர 26 காலையில் 5:30 நடைபெற இருக்குது. எங்கே அப்படின்னா கோவை நேரு ஸ்டேடியத்தில் துவங்கி 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஓட்டம் நடைபெற உள்ளது. இதில் 14 மேற்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள்னு அனைத்து தரப்பினரும் பங்கேற்கலாம். பங்கேற்பாளர்களுக்கு டி ஷர்ட் வழங்கப்படும். ஓட்டத்தில் பங்கேற்கிறவங்க 26 காலையில் 5:30 முன்னரே உங்களோட ஆதார் நகலோட பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: சீதாராமம் படத்திலிருந்து சூப்பரான பாடல் கேட்டோம். சாய் விக்னேஷ் பாடியது, பாடலாசிரியர் மதன் கார்கி, விஷால் சந்திரசேகர் மியூசிக்ல.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: டான் படத்திலிருந்து பாடல் கேட்டும் ஆதித்யா ஆர் கே பாடினது பாடலாசிரியர் விக்னேஷிவன் அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக்ல.
1: இன்று மதியம் 2:30 க்கு

0: நானே நன்ன.
1: நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில் குமி கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
3: கேட்டுட்டு இருக்கோம் சிறுவாணி சாரல்.

பத்தத்தில் படத்துலேருந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் பாட்டு கேட்டோம். ஏஆர் ரஹ்மான் அண்ட் யோகி சேகர் பாடினது, பாடலாசிரியர் விவேக். நெகிழி இன்னைக்கு முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வினார் களி. மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் பாரதியார்

லவ் டுடே படத்திலிருந்து பாடல் கேட்டோம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல யுவன் சங்கர் ராஜா பாடினது. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

0: கேட்ட பாடல் என்னமோ ஏதோ படத்திலிருந்து டி இமான் மியூசிக்ல டி இமான் மரியா ரோபின்சன் பாடினது. பாடலாசிரியர் மதன் கார்கி.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: PKM 1 அப்படிங்கிற ரகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரிய குளத்திலேருந்து உங்களுக்கு ஒட்டுக்கட்டின செடியாகவே இது கிடைக்குது. 3 வருஷத்துலேயும் காய்ப்புக்கு வர ஆரம்பிக்கும். பொருளாதார மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துலேருந்து கிடைக்கும். அப்போ ஒரு மரத்துக்கும் 250 கிலோ பழம் கிடைக்கும்.
1: புளி சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ஆர். சித்ரா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக்ல மதராசி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். அனிருத் ரவி ஜி பாடினது, பாடலாசிரியர் விவேக். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கும் சிறுவாணி சாரல். கோவை அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு இன்று நடைபெறவுள்ளது. கோவை அரசு கல்லூரியில் ரெண்டு ஷிப்ட்களில் நடத்தப்படுற 23 பட்டப்படிப்புகளுக்கு மொத்தம் இருந்த 1727 இடங்களுக்கு முதல் கட்ட கலந்தாய்வு நிறைவடைஞ்சு இதில் 1594 இடங்கள் நிரப்பப்பட்டுச்சு. மீதம் இருக்கிற 133 இடங்கள் வந்து காலியாக இருக்குது. இந்த இடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு இன்றைக்கு நடைபெறுகிறது. வணிகவியல், அரசியல், அறிவியல், பொருளாதாரம், பொது நிர்வாகம், அறிவியல் பாடப்பிரிவுகள் இருக்க சில காலியாக இருக்கும் இடங்களுக்கு 230 கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிறவங்க பங்கேற்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது.

அனபல் சேதுபதி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கிருஷ்ண கிஷோர் மியூசிக்ல அர்மான் மாலிக் சின்மயி பாடியது, பாடலாசிரியர் உமாதேவி. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டுட்டு இருக்கோம் சிறுவாணி சாரல்.

கோவிந்த் வசந்தா மியூசிக்ல ஹே சினாமிகா படத்துல இருந்து பாடல் கேட்டும் பிரதீப் குமார் பாடினது பாடலாசிரியர் மதன் கார்கி. கேட்டிருக்கும் சிறுவாணி சாரல். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நெல்லிக்காயிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி 23/6/2026 மற்றும் 24/6/2026 இன்று நாளை ஆகிய 2 நாட்களில் காலையில 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறுகிறது. இந்த பயிற்சியில் நெல்லி பானங்கள், பலரச பானம் மற்றும் தயார்நிலை பானம், நெல்லி ஜாம், தேன் நெல்லி, நெல்லி கேண்டி, நெல்லி மிட்டாய் பொடி மற்றும் துருவல் போன்ற உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இதில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்கள் ₹1770 பயிற்சி முதல் நாளன்று செலுத்தி பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் இந்த அட்ரஸ் அண்ட் தொலைபேசி எண் 9488518268. தொலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9488518268 அப்படிங்கிற தொலைபேசி நம்பரில் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவு பெறலாம்.

சம் சிஎஸ் மியூசிக்ல ஏஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கபில் கபிலன் பாடியது, பாடலாசிரியர் கார்த்திக் நேதா. சிறுவாணி சாரல் இதுவரைக்கும் கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜி ஆதிசிவா. இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கும், அதைத் தொடர்ந்து 10:02 இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை பிளே பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்ஜி பூஜா. உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க வாட்ஸ்அப்ல கேட்கலாம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் திரு விஜய் பதிலுரை ஆற்றி வருகிறார். அரசியலுக்கு வருவதற்கு முன்பே மக்கள் பிரச்சினைகளுக்காக தாம் குரல் கொடுத்து வந்ததாக அவர் கூறினார். தூய்மையான நிர்வாகத்தில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு விஜய் தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு

0: சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445561913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், தன்வி சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீ ஒன்னா ஃபுல்லாக கேட்க போகிறீங்க. இது உங்கள் சாய்ஸ். உங்கள் ஃபேவரட்டான பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கலாம். 2000 அப்புறம் ரிலீஸ் ஆன படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்கலாம். ரிப்பீட்டாக ஒரே சாங் கேட்காம ரொம்ப நாளாச்சுப்பா கேட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பாடல்கள் உண்மையாக

0: ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், தன்வி சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நீங்கள்
2: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இனி ஒன் ஆஃப்ல கேட்க போறீங்க. இது உங்கள் சாய்ஸ். உங்க ஃபேவரட்டான பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கலாம். 2000 அப்புறம் ரிலீஸ் ஆன படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்கலாம். ரிப்பீட்டாக ஒரே சாங் கேட்காம ரொம்ப நாளாச்சுப்பா கேட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பாடல்கள், உண்மையாகவே அப்படி நினைக்கிற பாடல்கள் மட்டும் நீங்கள் கேட்கலாம். 9585800103 இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட பேர், உங்களோட ஊர் இதை டைப் பண்ணி, அப்புறம் எந்த படத்தில் அந்த பாட்டு கேட்குறீங்க, அந்த பாட்டு என்ன அதையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பூஜா, ஸ்டேட்டன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. அண்ட் மோர் ஓவர், ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், என்னென்னா ரிப்பீட்டாக கேட்குறவங்க திரும்ப திரும்ப நான் வந்துட்டே இருக்கேன்ப்பா அப்படின்னு எனக்கே ஒரு கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் வழிவிடுங்க, அவங்களும் பாடல் கேட்கணும் இல்லையா. அதனால் மற்றவங்க புது நேயர்கள்லாம் வரட்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒருத்தர் நிறைய பாட்டு கேட்காம ஒரே ஒரு பாட்டு மட்டும் கேட்குறீங்களா?

இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்காங்க தாமிரபரணியிலேருந்து. தாமிரபரணி பாட்டு கேட்டிருக்காங்க நெடுஞ்சாலை படத்துலேருந்து. சக்திவேல் கருவேலங்காடுலேருந்து கேட்டிருக்காங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
1: ஆதவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். ரஜினி முருகன் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பல்லடத்துல இருந்து நதீர், சப்னா, ஃபரீதா, வஜித், ஷாபின் மற்றும் ஹைரினா.

லிசனிங் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. ஸ்டே டியூன்ட். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வலிமை திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. கா மதி இளங்கோவன் காலம்பாளையத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க ஜாஸ்மின் திருப்பூர்ல இருந்து.

சைவம் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. பவானி ஸ்ரீ சங்கனூர்ல இருந்து அந்த பாடலை கேட்டிருந்தாங்க. நமது ஆகாஷ்மணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையில் நலமே விளைக. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. 10:36:46 நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்திலிருந்து, சிவா பொள்ளாச்சியிலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். மணி 46 நிமிஷம் 26 நொடி நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. இது உங்கள் சாய்ஸ். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காத்து வாக்கில் 2 காதல் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க ஜீவிதா சிங்கானூர்லேருந்து.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க சங்கீதா ஒண்டிப்புதூர்லேருந்து.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் நர்கீஸ் பானு கேட்டிருக்காங்க, பாப்பம்பட்டி பிரிவுல இருந்து, வெப்பம் திரைப்படத்துல இருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வி ஷர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள்
1: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 11:02 இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 11:20. இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பாலக்காடு கே.எல். ஸ்ரீராம் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழலிசை கேட்கலாம்.

நேர்லே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி நாளை காலை 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகும்.

0: இதுவரை சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் பாலக்காடு கேஎல் ஸ்ரீராம் அவர்கள் வாசித்த புல்லாங்குழல் இசை கேட்டோம். இனி தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 சாய்வு நாற்காலி நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: இது ஒரு புதுத்துறை, நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு
2: எனக்கு எப்பவுமே ஒரு ஆச்சரியம் சார். இப்ப மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், துணைப்பாடம் அதாவது ஆன்சிலரி வந்து பிசிக்ஸா இருக்கும் இல்ல கெமிஸ்ட்ரியா இருக்கும், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், உங்களுக்கு என்ன இருந்தது?
1: எனக்கு வந்து பயாலஜி எடுத்திருந்தது, ஆப்ஷன் இருந்தது, லாஜிக், தியரி ஆஃப் நாலேஜ், இது எல்லாமே சைக்காலஜிக்கு பயனுள்ளதா இருந்தது.
2: ஆர்வம் இருந்ததா? அங்க வந்து அதுக்கான படிப்பும் இருந்ததுனால அங்கேயே பண்ணிட்டீங்க, அதாவது ஒரே கேம்பஸ்ல நீங்க ப்ரீ யூனிவர்சிட்டி டு பிஜி வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டீங்க. எத்தனை வருஷம் இருந்தீங்க அங்க?
1: 6 இயர்ஸ்.
2: சரி, அப்ப உங்களுக்கு அந்த பல்கலைக்கழகத்தை பத்தியும் அங்க இருக்கிற என்ன என்ன துறைகள் இருந்தது எல்லாம் தரவா தெரிஞ்சிருக்கும். கல்வி வந்து எப்படி இருந்தது? ஒரு மாதிரி யூனிவர்சிட்டிஸ் ரொம்ப குறைவான யூனிவர்சிட்டிஸ் தான் இருந்தது, அப்ப கல்வியோட தரம் எப்படி இருந்தது சொல்லுங்களேன்.

0: நல்ல குவாலிட்டி இருந்தது. அவங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து ரொம்ப நல்ல ப்ரொஃபஸர்ஸ்லாம் கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இன்வால்வ்டாக சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஆர்வமாக இருந்தது. நல்ல லைப்ரரி, நல்ல ஃபெசிலிட்டி.
1: ஒரு படிப்பு படித்தா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத நம்ம எண்ணமாக இருந்தோம். உங்களுக்கு என்ன அந்த மாதிரி எண்ணம் இருந்தது? உடனே வேலைக்கு போகணும், துறை சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கணுன்னு இருந்ததா?
0: ஆமாம், அந்த துறை சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகணுன்னு தான் இருந்தது. மற்ற வேலைகளுக்கு வாய்ப்பு வந்தாலும் நான் போகல.
1: ஆனால் வந்து முதல் வேலை என்ன எது சார்?
0: முதல் வேலை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ரீஹாபிலிட்டேஷன் சைக்காலஜிஸ்ட், ஃபர்ஸ்ட் வேலை தான். அதில் ஒரு 3 இயர்ஸ் அங்கே இருந்திருக்கேன்.
1: ரீஹாபிலிட்டேஷன்னா என்ன சார், எதுக்கான புனர்வாழ்வு சொல்லுங்களேன்?
0: ரீஹாபிலிட்டேஷன்னா பிரிங்கிங் பீப்புள் டு நியர் நார்மல்சி. ஆர்த்தோபெடிக்லி ஹேண்டிகேப்டு, போலியோ அஃபெக்டட், ஆம்பிட்டீஸ், ஆர்டிஃபிஷியல் லெக்ஸ் ஃபிட் பண்ணவங்க, அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷனுக்கு சைக்காலஜி, அவங்களுக்கு எப்படி ஜாபுக்கு போய் எப்படி அடாப்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து, அது மெஷர் பண்ணுறது, அப்புறம் ட்ரைனிங் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்.
1: உங்களுக்கு தைரியம் கொடுக்கறது மெயினாக இல்லையா? அது எல்லாமே அந்த கவுன்சிலிங் மாதிரி
0: கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது. ஆமாம்,
1: இதுதான் உங்களுடைய முதல் பணி.
0: முதல்
1: அது வந்து கவர்மெண்ட் பணியே இல்லையா?
0: ஆமாம், இட் வாஸ் எய்டட் ப்ராஜெக்ட். அது
1: ஓகே,
0: ஃபாரின் எய்டட் ப்ராஜெக்ட்.
1: ஓஹோ, அதுக்கு தான் நீங்கள் போனீங்க. எவ்வளோ வருஷம் இருந்தீங்க
0: அங்கே? ஒரு 3 இயர்ஸ் இருந்தேன்.
1: எம்எம்சின்னு சொல்கிற பிரபலமான மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருந்திருக்கீங்க. இப்போவே நீங்கள் டாக்டர்ஸ் நிறைய பேர் மீட் பண்ணியிருப்பீங்க, பிரபல டாக்டர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா?
0: ஆமாம் ஆமாம்.
1: சரி, அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க?
0: அதுக்கப்புறம் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஹைதராபாத், அதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், அங்கே வந்து சோஷியல் சைக்காலஜிஸ்ட்.
1: ஒரு
0: பிரான்ச். ஆமா, அப்ப தமிழ்நாட்டுல வந்து டெவலப் பண்ண டிஸ்ட்ரிக்ட்ஸ், அண்டர் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ், அங்க போய் டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை பத்தி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஏன் சில இடம் வந்து டெவலப் ஆகுது, சில இடம் டெவலப் ஆகல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுதான் ரிசர்ச். அது
1: முதல் முறையா ஹைதராபாத்துக்கு போறீங்க, புது ஊர், புது பாஷை, எப்படி இருந்தது உங்களுக்கு? எத்தனை வருஷம் அங்க இருந்தீங்க?
0: அங்க ஒரு 3 வருஷம் இருந்தேன். அங்க முக்காவாசி ஹிந்தி,
1: தெலுங்கு,
0: உருது, தெலுங்கு அதெல்லாம்
1: இதே படிப்புக்கான அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இதுக்கு முன்னாடி இன்னும் பெருசா டெக்ஸ்ட் இருந்திருக்கும், பிராக்டிக்கல் இது வந்து நீங்க தான் அதை வந்து பரீட்சார்த்த முறையில பண்ற மாதிரி இருந்திருக்கும், அப்படிதான் இருந்ததா?
0: இல்ல, அதாவது சப்ஜெக்ட் வந்து முதல்ல வந்து அளவிடுதல், கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் மாற்றத்தை கொண்டு வர்றது. இது வந்து அந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணும் போது நாங்களும் அது கூடவே டிராவல் பண்ணி வந்திருக்கோம். அப்ப மனித மனத்தினுடைய நேச்சர், உணர்ச்சிகளுடைய நேச்சர் என்ன, அதை எப்படி மாத்துறது, எப்படி நல்லபடியா கொண்டு வர்றது அப்படின்றது தான் ஃபீல்டு. அது பிஹேவியர் மாடிஃபிகேஷன் பேரு, பிஹேவியர் டெக்னாலஜி. அது ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆச்சு, அது கூடவே நாங்களும் டெவலப் பண்ணி வந்திருக்கோம்.
1: அது அப்ப நீங்க வந்து அந்த லேபர் மினிஸ்ட்ரி அப்பாயின்மெண்ட் எந்த ஊர்ல உங்களுக்கு?
0: பஞ்சாப்ல லூதியானா.
1: லூதியானாலே தான் இருந்திருக்கீங்க, அதுக்கு ஒன்றும் நீங்க ஒரு மாத்தல் கேட்கல
0: இல்ல
1: வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டீங்க.
0: அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாரதிய யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போஸ்ட்.
1: ஒரு 3 வேலைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த வேலை? ஏன் அப்பா துறை சார்ந்த வேலையை பார்த்துட்டீங்க, ஃபீல்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு, சரி இதையும் பண்ணி பார்க்கலாம்னு வந்துட்டீங்களா?
0: இல்ல, இதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, யூனிவர்சிட்டியில டீச்சிங் ரிசர்ச்
1: ரெண்டும் சேர்ந்தது,
0: அப்ப இன்னும் புதுமையா நிறைய பண்ண முடியும் யூனிவர்சிட்டியில இருக்கும்போது.
1: சரி, அப்ப பாரத பல்கலைக்கழகத்துல ஜாயின் பண்ணும்போது எந்த வருஷம், உங்களுக்கு என்ன வயசு?
0: 1976. ஏஜ் எப்போ 29 இருக்கலாம்.
1: சரி, அதான் தைரியமா எடுத்திருக்கீங்க. ரெண்டு மூணு வேலைக்கு அப்புறம் இதை எடுத்துக்கிறதுங்கிறது முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அதுலயே நம்ம இருக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு எப்ப டிசைட் பண்ணீங்க? வந்த உடனே டிசைட் பண்ணிட்டீங்க?
0: இல்ல, முதல்ல இருந்தே எனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் மேல ஆர்வம். அப்புறம் அந்த தகுதியை உயர உயர

0: அவங்க வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸு. அப்போ அதில் ஒரு சந்தோஷம், நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னா நமக்கு திறமை இருக்குன்னா சந்தோஷமாக இருந்தது.
1: ஸோ ரிட்டையர் ஆனதும் நீங்கள் வந்து ஒரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி இல்லையா, துறை தலைவராக
0: ரிட்டையர் ஆகிருக்கேன்.
1: வெரி குட் சார். அதுலேயே நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டீங்க, டீச்சிங்கிறது உங்களுக்கு பிடிச்சது, அதில் ரிசர்ச்சஸ்லாம் இருந்தது. ஸோ அதை வந்து நீங்கள் சிறப்பாக நீங்கள் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து இப்போ செமினார் கான்ஃபரன்ஸ் நிறைய நடந்திருக்கும், இல்லை பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் இருந்திருக்கும், ஃபாரின்ல டிராவல் பண்ணிருப்பீங்க, எங்கெல்லாம் போயிருக்கீங்க சார்?
0: உதாரணமா வந்து இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா, அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், இங்கெல்லாம் போயிருக்கேன். இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வந்து அவங்க செலவுல அனுப்பிச்சிருக்காங்க, அதாவது செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க.
1: சரி சார், எத்தனை முறை போயிட்டு வந்திருக்கீங்க? எல்லாரும் போயிட்டு வந்தாச்சு.
0: ஆமா,
1: உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ண கண்டிப்பா உதவிச்சா ஒரு கான்ஃபரன்ஸோ வெளிநாட்டுல போ அட்டெண்ட் பண்ண
0: செமினார்ஸ். அதாவது நம்ம இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஈக்குவலா தான் இருக்கும் இந்தியன்ஸ், அதுல ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை.
1: இந்த துறையில நீங்க இப்படி இருக்கோங்கிறது ஆச்சரியம் இல்லையா? இந்த துறை இப்பதான் டெவலப் ஆயிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அவ்வளவு சீக்கிரம் மக்கள் வந்து இதை வந்து நீங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கதையை நீங்க சொல்றீங்க.
0: ஆனா
1: எல்லாருமே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட அது ஒரு டேபு சப்ஜெக்டா இருந்தது, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. உளவியல் பிரச்சனைங்கிறதையோ உளவியல் ரீதியா அது அணுகிறதையோ யாருமே விரும்பினது இல்லை.
0: தயக்கம் இருக்கும்,
1: தயக்கம் ரொம்ப தயக்கம் இருக்கும் நம்ம சொசைட்டில. அது வந்து ஒரு சொல்லக்கூடாத வார்த்தையாவே இருந்தது. எனக்கு தலைவலி, கைவலி, கால்வலி மாதிரி மனசு சரியில்லை, நான் போய் ஒரு சைக்காலஜிஸ்டையோ இல்ல சைக்கியாட்ரிஸ்டையோ, மெடிக்கல் சைக்கியாட்ரிஸ்டையோ கன்சல்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா சமூகம் என்ன சொல்லிருக்கோம் எல்லாருக்கும் தெரியும். அதுதான் சொல்லும், ஒரு வார்த்தையை சொல்லிரும் நம்மள, அதனால பயந்துட்டு சொல்லவும் மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் ஒரு தெரபிஸ்ட்ங்கிற ஒரு அழகான வார்த்தையை சொல்லி, நான் தெரபிஸ்ட போனேன், எனக்கு குழப்பமா இருந்தது, அதனால தெரபிஸ்ட போனேன்னு சொல்ற அளவுக்கு, தைரியமா சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு. நீங்க அதே சப்ஜெக்ட்லயே இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க, எவ்வளவு பேரை பார்த்திருப்பீங்க, எவ்வளவு மனங்களை படிச்சிருப்பீங்க. ஆனா அது எவ்வளவு கஷ்டமா இருந்தது சார், இந்த விழிப்புணர்வு இல்லாம இருந்தது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம்.
0: இல்ல, அதாவது இந்த சப்ஜெக்ட் டெவலப் ஆக உங்களுக்கு அவேர்னஸ் அதிகமாயிருக்கு.
1: எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு சார் இந்தியால பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடுன்னு வச்சுக்கோமே,
0: எல்லா துறையிலயும் அப்படிதான் ஆகும், சயின்ஸ்லயும் அப்படிதான் ஆகும், உடனே வராது. துறை வளர வளர வளரதான் அவேர்னஸ் வரும் எந்த துறையுமே.
1: அப்படி
0: சைக்காலஜியும் வளர்ந்துருக்கு. பட் ஒன்லி திங் என்ன பண்ணுவோம்னா, வர வர என்ன நடக்குதுன்றது கத்துக்கிட்டே வரணும், கண்டினியூஸ் லேர்னிங், அதான் இம்பார்ட்டன்ட்.
1: நம்ம எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், இப்ப நீங்க இத்தனை கண்ட்ரீஸ்க்கு போயிருக்கீங்க, இத்தனை நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கீங்க, ஒரு செமினாரோ ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணப்ப மத்தவங்களுக்கு இருக்கிற அவேர்னஸ், அதர் கண்ட்ரீஸ்ல இருக்க மக்களுக்கு இருக்கிற அவேர்னஸ் நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க. ஏன்னா அங்க ஒரு இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு கால்வெடி கேள்வி மாதிரி, ஏதோ பிரச்சனை அதனால ஒரு சைக்காலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணேன், அவங்களோட ஒப்பீனியன் எடுத்துக்கிட்டேன் அப்படிம்பாங்க. பல விஷயங்களுக்கு அது ரொம்ப முக்கியமாகப்பட்டது நம்ம இதுல, அதெல்லாம் நம்ம பீனுக்கே நம்ம போக மாட்டோம், பேசவே மாட்டோங்கிறது வேற விஷயம். இத்தனை வருஷம் ஆயிருக்கு அவேர்னஸ், இது பரவாயில்லையா, சரியான விஷயம் தானே? அவேர்னஸ் வரதே இவ்வளவு லேட் ஆயிருக்கே நமக்கு, சரியான விஷயமா?
0: அவேர்னஸ் வர்றதுக்கு டைம் ஆனாலும் இங்க இப்போ வந்து நல்ல டெவலப் ஆயிடுது, ஏன்னா படிப்பறிவு அதிகமாயிடுது பேசிக்கா, அதனால வந்து நிறைய படிக்கிறாங்க, நிறைய ஆசிரியர்கள் எழுதுறாங்க, இன்டர்வியூஸ், அப்புறம் ஆல் இண்டியா ரேடியோ, டெலிவிஷன் இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஜனங்க நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு குடும்பம்ன்றது வந்து நியூக்ளியர் ஃபேமிலி, குழந்தை பிறந்து வளர்ந்த உடனே அதை தனியா அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், ஃபேமிலி சப்போர்ட்ன்றது அங்க இல்லை. ஸோ இந்தியாவில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஃபேமிலி சப்போர்ட், இன்னொன்று ரிலிஜியன் ஆல்சோ கிவ்ஸ் லாட் ஆஃப் சப்போர்ட். ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ரிலிஜன் கேட்டால் சில பேர் வந்து நோ ரிலிஜன், ஜீரோ ரிலிஜன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிலிஜனும் மனசுக்கு வந்து ஒரு டிசிப்ளினை கொண்டு வர்றதுக்கு ரிலிஜன் வந்து நிறைய பங்கு இருக்கு, எல்லா ரிலிஜனுக்குமே அது ரோல் இருக்கு, இங்க இந்தியன் ரிலிஜன்ஸுக்கும் அப்படி இருக்கு, பவர் இருக்கு.
1: இது ஒரு புது அணுகுமுறையாகவும் இருக்கு சார், சொல்றது யோசிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. சார், எனக்கு முக்கியமான விஷயம் ஒன்று உங்ககிட்ட சஜஷன் கேக்கு. இப்ப ஜீரியாட்ரிக் சைக்காலஜி பத்தி, நீங்களே வந்து ஒரு சீனியர் சிட்டிசன், அப்ப உங்களுக்கு வந்து நீங்க என்ன பிராக்டிஸ் பண்றீங்களோ அதை தானே அடுத்தவங்களுக்கு சொல்வீங்க.
0: ஆமா,
1: சைக்காலஜிஸ்டாவும் இருக்கீங்க, அதனால பெரியவர்களோட லைஃப் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குங்கிறாங்க. அப்ப கூட வாழ்ந்துட்டோம், ஸ்மூத்தா போச்சு, நிம்மதியான வாழ்க்கையா இருந்தது, இப்ப இப்போ வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன் அந்த மாதிரி இருக்குது? இப்போ தான் எல்லா வசதியும் இருக்கு, ஏன் அவங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கணும்? ஏன் அவங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்குது ஜீரியாட்ரிக் பீப்புளுக்கு சொல்லுங்களேன், வயசானவங்களுக்கு?
0: இல்லை, வயசானவங்க வந்து இந்த ஜெனரேஷன் கேப் அப்படின்னு மற்றவங்களோட ஒத்து போகிறதுக்கு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு

0: பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்க பழைய காலத்தாள் இவங்க சமீப காலத்தாளுன்றதெல்லாம் விட்டுட்டு அடாப்டபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து இப்போ நிறைய இருந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது இன்னும் பெட்டராக இருக்கும்.
1: ஒருவேளை இப்படி இருக்குமா, அந்த காலத்தில் வயசானவங்களை கேட்டு செஞ்சாங்க, வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தாருன்னா மேல் பர்சன் இருந்தாலும் அவங்கள கேட்பாங்க. இப்போ அவங்கள ஒதுக்கிடுறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அதனால இருக்கலாமா?
0: அதாவது முன்னாடி இருந்தது ஜாயின்ட் ஃபேமிலிஸ் இருந்தது, இப்போ படிப்பு வேலை ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வரும்போது ஜாயின்ட் ஃபேமிலி இருக்க முடியல. அப்போ அந்த ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி பிரேக் ஆகிடுது. பிரேக் ஆகிட்டாலும் இப்போ மீடியா மூலமாக ஃபோன் இருக்குது, அது மூலமாக பேசலாம், அப்புறம் நெட் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம், இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிறவங்களும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபேமிலி கான்செப்ட் ஸ்டில் கண்டினியூஸ், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் சில ஓல்டேஜ் பீப்புளுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அவங்களுடைய மென்டாலிட்டியை வந்து அடாப்டபிலிட்டிக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஜீரியாட்ரிக் கவுன்சிலிங் வந்து ஹெல்ப் பண்ணும்.
1: ஆனால் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
0: எக்ஸ்பெக்டன்சி, ஆமாம்.
1: ஏன்னா மெடிக்கல்
0: ஃபெசிலிட்டிஸ்
1: வந்தாச்சு, அது வந்து ஒரு டிராபேக்காக போயிடுது இல்லையா அவங்களுக்கு. எதுக்குடா வாடுறோம் அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் அதை ஃபீல் பண்ணுறாங்க, எதுக்கு நமக்கு இவ்வளோ ஆயுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலருக்கு அது ஒரு கிஃப்ட் மாதிரி, பேரன் பேத்தி கொள்ளு பேரன்னு சந்தோஷமாக இருக்கிற பெரியவர்களையும் நம்ம பார்க்குறோம். அப்புறம் சில பேருக்கு வந்து அந்த தள்ளாமை, வயது முதிர்ச்சியில அவங்களுக்கு வாழறதுக்கு வந்து சேலஞ்சா இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸோட அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க, என்ன எப்படா போன்னு இருக்கு அப்படிங்கிற சொல்றத நம்ம கேள்விப்படுறோம். அவங்களுக்கு வந்து நீங்க என்ன கவுன்சிலிங் கொடுப்பீங்க சார்?
0: அதாவது லைஃப்ல வந்து ஒரு பர்பஸ் இருக்கணும். அது வந்து குழந்தையா இருந்தாலும், வாலிபர்களா இருந்தாலும், முதியவர்களா இருந்தாலும், அந்த பர்பஸ் நோக்கி போயிட்டே இருந்தாக்கா அவங்களுக்கு டயர்ட்னஸ் ஆகாது. நம்ம ஏதோ பண்ணணும், அடுத்து பண்ணணும், அடுத்து பண்ணணும், அப்படி பண்ணுறது மற்றவங்களுக்காக பண்ணணும். தனக்கு என்ன பண்ணணுன்றதில் தாண்டி மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும், இந்த கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணலாம், இந்த நேஷனுக்கு என்ன பண்ணலாம், இந்த வேர்ல்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது அவங்களுக்கு எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும்.
1: இது ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு கன்சியூமர் ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் சொன்னார், நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னா. நிறைய பேர் நம்ம அப்படி சொல்கிறத கேட்டிருக்கோம். ஒருத்தர் வந்து அவங்க ஏரியாவில் இருக்கிற அந்த மரம் நடுறது, அதாவது சமூகம் சார்ந்த வேலைகள், கிளென்லினஸை பாதுகாக்கிறது, கொசு இருந்தால் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிறது, அந்த மாதிரி அவங்களுக்கு வாழற சொசைட்டியை க்ளீனாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சாய்வு நாற்காலி, இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற உளவியல் துறை பேராசிரியர் பி. கணேசன் அவர்கள் தொடர்ந்து பேசுவோம். ஒரு பாடலுக்கு பிறகு

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சாய்வு நாற்காலி இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற உளவியல் துறை பேராசிரியர் பி கணேசன் அவர்கள் தொடர்ந்து பேசுவோம். யூ ஆர் நியரிங் 80, இப்ப 79 இல்லையா?
1: ஆமா.
0: நீங்க எப்படி உங்க லைஃப வந்து அப்படி சந்தோஷமாவும் ஹாப்பனிங்காவும் எப்படி வச்சுக்கிறீங்க?
1: ஓகே, இப்போ எனக்கு வந்து என்னுடைய சில்ட்ரன் எல்லாம் பக்கத்திலே இல்லை, எல்லாம் வெளியில இருக்காங்க, வெளிநாட்டுல இந்தியாவிலே தூரத்துல இருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா ரோட்டரியில நான் மெம்பரா இருக்கேன், ரோட்டரி இன்டர்நேஷனல்ல. அது மூலமா நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்கோம்.
0: சரி,
1: அப்ப மனசுக்கு அது திருப்தியா இருக்கு.
0: அதர் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு இருக்கா? காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணுவீங்க?
1: ஆமா, இப்போ நான் வந்து ஆஸ் ரிசர்ச்சர் என்விரான்மெண்டல் ரிசர்ச்ல நிறைய பண்ணிட்டு இருக்கேன்.
0: எங்க சைக்காலஜில அங்க போயிட்டீங்களா?
1: ஆமா, சைக்காலஜிலேயே அது ஒரு பிரான்ச். அது சைல்ட் சைக்காலஜி, சோசியல் சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி.
0: அதுல அது எங்க வருது? சோசியல் சைக்காலஜி
1: இல்ல, என்விரான்மெண்டல் சைக்காலஜி
0: அப்படியே ஒன்னு இருக்கு.
1: ஆமா, சுற்றுப்புற சூழலை பத்தி நாம மனிதர்கள் எப்படி அதை பாதிக்கிறோம், அது நம்ம எப்படி பாதிக்குது, இதுதான் அந்த ஏரியா. அதுல நான் ஒர்க் பண்ணிட்டு நிறைய நியூ டெக்னிக்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிருக்கேன்.
0: ஓ, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே சார், சொல்லுங்களா அதை பத்தி.
1: ஆமா, அதாவது இப்ப இந்த எல்னினோ வந்து என்ன ஆக போறதுன்னா, எல்லா இடமும் ஒரு உஷ்ணம் அதிகமாக
0: போகுது. அதாவது எக்ஸ்டெண்டடா இருக்கு சம்மர்னா, ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருக்கு, மூணு நாலு அஞ்சு மாசம் கூட சம்மர் இருக்கு.
1: ஆமா ஆமா,
0: அதுதானா?
1: இப்ப அதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அது எப்படி சமாளிக்கலாம்னு சொன்னாக்கா, நம்ம வந்து மழைய வந்து நாமே கொண்டு வரவும், அதிகமா மழை இருந்தா நிறுத்துறதுக்குமான டெக்னிக் இந்தியன் பேட்டன் ரைட்ஸ் சாங்ஷன் ஆயிருக்கு எனக்கு.
0: ஓ, நீங்க அதுலதான் ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க?
1: இயற்கையினுடைய நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு சில டெக்னிக் யூஸ் பண்ணாக்க மழைய நாம கொண்டு வர முடியும்.
0: நீங்க வந்து ஒரு ஆராய்ச்சிக்காக தான் நீங்க வந்து ஒரு பேட்டன்ட் வாங்குறீங்க. அது வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணு கொடுத்துட மாட்டாங்க. அது அந்த ஆராய்ச்சி சரியா இருக்கான்னு பாப்பாங்க இல்லையா, விஞ்ஞானிகள் பாப்பாங்க.
1: ஆமா ஆமா ஆமா, அந்த கமிட்டி ஃபுல்லா பார்த்து கேள்வி எல்லாம் கேட்டு, எப்படி ஒரு PhD டிகிரி வாங்கணும்னா மத்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் தான் PhD கொடுப்பாங்க. அது போல சயின்டிஸ்ட் வந்து இந்தியா லெவல்ல இருக்கிற டாப் சயின்டிஸ்ட் எல்லாம் கேள்வி கேட்டு அதுக்கு பதில்

0: சொல்லி அதுக்கப்புறம் தான் அதை வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. அப்படி சாங்ஷன் கொடுத்துருக்காங்க.
1: அதுக்கு ஏதாவது நீங்க பேட்டன்ட்க்கு ஏதாவது பேர் வாங்கி வச்சிருக்கீங்களா? அதுக்கு அந்த இதுக்கு மட்டுமே பேட்டன்ட், மழையை உருவாக்கவும் நிறுத்தவும் முடியுங்கிற அந்த இதுக்கு பேட்டன்ட்,
0: அதுவே பேட்டன்ட். ஆமா.
1: ஓஹோ, சரி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். என்வயர்மெண்டல் சைக்காலஜி பத்தி நீங்க சொல்றது வந்து புதுமையா இருக்கு. ஆனா இது வந்து எல்லாருக்குமா தெரிய வேண்டிய ஒண்ணு இல்ல, பொதுமக்கள் எல்லாருக்கும் தேவையான விஷயம்
0: தான்.
1: ஆனா இது வந்து ரொம்ப ஹாப்பனிங்கான விஷயம் தான் சார். அதை பத்தி நீங்க இது எவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தீங்க?
0: இது ஒரு நியூ ஃபீல்டு, அதனால ஒரு 30 வருஷமா இதுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அதான் மற்ற ஏரியாவை தவிர இதையும் மற்றவங்களுக்கு கைட் பண்றதும் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கு. அதோட வந்து இந்த துறை வந்து புது துறை, இது ஒரு 30 இயர்ஸா அதை ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருக்கேன்.
1: இது இயற்கையாக நீங்க சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நான் வந்து சில விஷயங்கள் நான் கேட்கலாம் சார். ஏன்னா வந்து ஒரு காலத்துல நம்ம சொல்லுவாங்களே செயற்கை மழையை உருவாக்குகிறோம், சில்வர் நைட்ரேட் பேஸ் பண்ணி அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? கேள்விப்பட்டது தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன். அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது,
0: இயற்கையினுடைய பிரின்சிபிளை ஃபாலோ பண்ணி பண்றது. அதனால வந்து உங்களுக்கு மழையை வந்து கொண்டு வர முடியும். பாலைவனத்திலயும் மழையை கொண்டு வர முடியும். மழை மட்டும் இல்ல, சில பிரதேசங்கள்ல பனி இல்லாம நின்று போயிடுது. இமயமலையிலேயே பனி பெய்யறது இப்ப குறைஞ்சிடுது, சுவிட்சர்லாந்துல குறைஞ்சிடுது. பனியையும் கொண்டு வர முடியும், மழையையும் கொண்டு வர முடியும். உலக அளவிலேயே இது பயனுள்ள ஒரு டெக்னாலஜி. இது
1: உங்களோட அந்த பேட்டன்ட்கான அந்த இதை வாங்கி படிச்சா எங்களுக்கு ஒன்றும் புரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க டெக்னிக்னு சொல்லிட்டீங்க, அந்த டெக்னிக் வந்து தட் இஸ் பிரிசர்வ்டு, இல்லை பொது வெளியில நீங்க அதை சொல்லவும் முடியாது.
0: சொல்லலாம், அந்த பேட்டன்ட் சாங்ஷன் ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாம்.
1: ஓ, இன்னும் சாங்ஷனுக்காக வெயிட்டிங்? நீங்க
0: அலாட்டட் ஆல்ரெடி.
1: ஓகே, இப்ப சொல்லுங்களேன்.
0: இப்ப சொல்லலாம், உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா மழை எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மலையினுடைய முகட்டுல மேகங்கள் வந்து சூழ்ந்துக்கும். ஏன் சூழ்ந்துக்குதுன்னா, மேகம் வந்து சூடான காற்று, அதுல நீராவி இருக்கு, ஆனா சூடான காற்று வர வர அது மேல போயிடும். ஆனா மலை முகட்டுல வந்து அது சுத்திக்கும், அது வந்து அட்ராக்ட் ஆகுது. ஏன் அட்ராக்ட் ஆகுதுன்னா, அந்த சூடை வந்து இந்த மலை முகட்டுல உள்ள கருங்கல்ல அது கொடுத்துரும். கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே இறங்கும். ஒரு லெவலுக்கு மேல கீழே இறங்கிச்சுன்னா மழை பெஞ்சிரும். அப்போ அது அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட உயரம் உள்ள மலை முகட்டுல ரெஃப்ரிஜரேஷன், அதுக்கு மெஷின்ஸ் இருக்கு. அது வந்து அல்ட்ரா டெக்னிக்கல் நேம் இருக்கு அதுக்கு. அது வந்து -196 degrees, அது வந்து தென் துருவத்துல உள்ள டெம்பரேச்சர். அதை நாம வந்து ஒரு மெஷின் மூலமா உருவாக்க முடியும். அதுக்கான மெஷின்கள் இந்தியாவிலே இருக்கு. அந்த மெஷினை வந்து அந்த உயரமான ஒரு குறிப்பிட்ட உயரம் இருக்கணும், சின்ன மலை
1: இருக்கக்கூடாது,
0: ஆல்டிடியூட் அந்த ஹைட்ல வச்சு அதை ஆன் பண்ணா அது என்ன ஆயிடும், அந்த மேகத்தை இழுத்து மழையை ஸ்டார்ட் பண்ணிடும். அதே நேரத்தில் மழை ஓவரா இருக்க நிறுத்தணும் அப்படின்னா, பக்கத்திலேயே ஹீட் ஜெனரேட் பண்ற ஒரு மெஷின் வச்சுட்டு ஃபர்னேஸ் ஹீட்டை கொடுத்த உடனே மேகம் மேலே போயிடும். மேகத்தை கீழே இருக்கும் இழுத்து மழையை கொண்டு வரலாம், மேகத்தை மேலேயும் தள்ள முடியும். அந்த இடத்துல தள்ளினாக்க மழை நின்று போயிடும். அங்க மழை வந்ததுன்னா அது அருவியா வந்து ஆறா வந்து கீழே வந்துடும்.
1: எனர்ஜி
0: நிறைய செலவும் ரிஸ்கும் இருக்கு. அப்படி செலவும் இல்லாம ரிஸ்கும் இல்லாம ஈஸியா பண்ணக்கூடிய டெக்னிக் தான் இப்போ டெவலப் ஆயிருக்கு. தட் இஸ் நோன் அஸ் டைடல் மில்னு பேர். கடல் தண்ணி எப்பவுமே கரையை நோக்கி தான் வரும், ஒரே டைரக்ஷன்ல வரும். அதுல வந்து ரக்கைய வைக்கிற மாதிரி ஒரு சக்கரத்தை வச்சுட்டாக்கா, டர்பைனை வச்சுட்டா அது ரொம்ப ஃபாஸ்டா தள்ளி விட்டுரும். காற்றாலைய விட அது ஃபாஸ்டா தள்ளும். அப்போ வந்து அதுல இருந்து நிறைய கரண்ட் வந்து தயார்
1: பண்ணலாம். முயற்சி பண்ணாம தான் இருக்காங்களே இத்தனை வரைக்கும்.
0: இது வரைக்கும் அப்படி யாரும் பண்ணதில்லை.
1: ஏன் பண்ணல? ஏன்னா கடலெல்லாம் ஓயாதுன்னு தெரியும், எப்பவுமே இருக்கக்கூடிய.
0: அதுதான் இன்னோவேஷன்ன்றது. அதுதான் மத்தவங்களுக்கு தெரியாது, ஒருத்தருக்கு தெரியுது, அதுதான் இன்னோவேஷன். ஏன் இது வரைக்கும் பண்ணலன்னா அவங்களுக்கு தோணல. உலக அளவுல எங்கேயுமே இல்லை. சோ இது வந்து சேஃப் அண்ட் எக்கனாமிக்கல் திங். அப்ப பவர் வந்து நிறைய ஜெனரேட் பண்ணலாம்.
1: அப்ப டைட் வந்து ஹெவி டைட் இருக்கு.

0: இடத்துல தான் இருக்கணும். கடல்ல மோஸ்ட்லி சில கடல்லாம் இப்ப அட்லாண்டிக் பசிபிக்ல டைட்ஸ் உண்டு, நம்ம இந்தியன் ஓஷன்லயும் இருக்கு.
1: இல்ல எல்லா இடத்துலயுமே கோஸ்ட்ல பண்ணலாம். நமக்கு ஒரு 7000 கிலோமீட்டர் கோஸ்ட் இருக்கு இந்தியாவில. இந்தியாவில பண்ணலாம், எங்க வேணா பண்ணலாம். கடல் இருக்கிற இடத்துல கடற்கரை ஓரத்துல இந்த டைடல் மில்ல ஃப்ளோட் பண்ண வச்சிடணும். ஃப்ளோட் பண்ண வச்சுட்டு அது சுத்திக்கிட்டே இருக்கும், சுத்த சுத்த டர்பைன்ல பவர் ஜெனரேட் ஆயிடும். அப்போ இட் இஸ் குட் ஃபார் அக்ரிகல்ச்சர், குட் ஃபார் இண்டஸ்ட்ரி, ஃபார் எவ்ரி திங்.
0: அதாவது இது ஐடியாவா உங்களுக்கு பேட்டன்ட் வாங்கியிருக்கு
1: பண்ணும்போது கிளாசிஃபை பண்ணும்போது அது தெர்மோடைனமிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பட் என்னுடைய குவாலிஃபிகேஷன் இஸ் ஒன்லி இன் சைக்காலஜி. பட் அந்த இன்னோவேஷன் வரும்போது அந்த ஃபீல்டு தாண்டி போகும், சைக்காலஜி தாண்டி போகும்.
0: அதுக்காக நீங்க அது நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க இல்லையா?
1: படிச்சிருக்கேன்.
0: ஆமா, சாத்தியப்பட்டது. ஆனா அவங்க வந்து பேட்டன்ட் கொடுக்கும் போது குவெஸ்டின் பண்ணலையா, உங்களோட சப்ஜெக்ட் இல்லையே, இதையே நீங்க பண்றீங்க?
1: இல்ல, அவங்க அவங்களுக்கு வேண்டியது இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேக்குறாங்க. அவங்க மத்ததெல்லாம் கவலைப்பட, இது எப்படின்னு கேக்குறாங்க. இப்படி இப்படின்னு விவரமா சொல்லும் போது ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சது.
0: இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். நீங்க வந்து ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸரா இருந்தது, இந்த பக்கம் பிசிக்ஸ், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பயாலஜி, இந்த மாதிரி விதவிதமான சப்ஜெக்ட்ல நீங்க பேட்டன்ட் வாங்கணும்னு உங்களுக்கு தோணி இருக்கு. நிறைய படிப்பீங்களா?
1: ஆமா, நிறைய படிக்கலாம். ஒண்ணு இல்ல, நாவல் படிக்கிற மாதிரி இது ஒரு பர்பஸா படிக்கிறது இல்ல, என்டர்டைன்மெண்ட்டுக்கு படிக்காம ஒரு பர்பஸ்க்காக படிக்கும் போது ரொம்ப ஆர்வமா இருக்கும். அது பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி ஓடிட்டே இருக்கும், மத்ததோட அதுவும் ஓடிட்டே இருக்கும். ரிசர்ச் இருக்கு, அதான் ஒரு அட்வான்டேஜ். அது ஒரு கவிதை மாதிரி அது மனசுல ஓடிட்டே இருக்கும்.
2: நேயர்கள், இதுவரை சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான இன்றைய நமது நிகழ்ச்சியில்
0: பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற உளவியல் துறை பேராசிரியர் பி கணேசன் அவர்கள்
2: நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஐ சாம்பால், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
0: பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற உளவியல் துறை பேராசிரியர் பி கணேசன் அவர்கள் நேர்முகம் பகுதி 2 அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம்.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் 12 மணி.
1: சர்வதேச கைம்பெண்கள் தினத்தையொட்டி சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் கே பானுமதி அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாமா? உடன் உரையாடுகிறார் சௌமியா.
2: டாக்டர், இப்போ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விடோஸ் அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் June 23rd. இப்போ உலக அளவில் பார்த்தா வறுமையினாலேயும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதினாலேயும் உலகமெங்கிலும் உள்ள பல்லாயிரக்கணக்கான கைம்பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. அதை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்கோம். பாருங்களேன், ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷில் விடோன்னு, தமிழில் வந்து கைம்பெண், அதுக்கு தமிழில் பாருங்கள் ரெண்டு விதவேன்னு நம்ம சொல்கிறது இல்லை, அதுக்கான வார்த்தை கைம்பெண் இருக்குது. அது இங்கிலீஷில் அதுக்கு இல்லவே இல்லை, விடோன்னு தான் நம்ம சொல்கிறோம். டேவே பாருங்களேன், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விடோஸ் அப்படின்னு இருக்குது. சொல்லும்போதே ரொம்ப ரூடாக இருக்குது கேட்கும்போதே, இல்லையா? இவங்களுடைய பிரச்சனைகள் இல்லை, இப்போல்லாம் என்ன பிரச்சனை இருக்குது அவங்களுக்கெல்லாம்? அவங்களே சிங்கிள் மதராக எவ்வளோ பேர் வந்து வந்துடுறாங்க, நல்லா சமாளிக்கிறாங்க, இப்போ போய் இதை பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சாரார். நம்ம மேலோட்டமாக பார்த்தா நல்லா இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க. டாக்டர், உங்கள் பார்வையில் சொல்லுங்களேன்.
3: கண்டிப்பாக ரொம்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மிக அதிகம்ங்க. இந்த சோசியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு முக்கியமாக எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பிரச்சனையாக தான் நான் இதை பார்க்குறேன். நான் நினைக்கிறது வந்து, இந்த கைம்பெண்கள் இளம் பெண்களாக இருந்தால் மறுமணம் செய்வதை யோசிக்கலாம். அது வந்து என்னுடைய கருத்தில் ரொம்ப முக்கியமானது. மறுமணம் செய்தால் அவர்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்கும், கூடவே அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? எந்த பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் ஒரு 40 வயதுக்குட்பட்ட வித

இந்த மாதிரி கைம்பெண்கள் மறுமணம் செய்துவதை இந்த சொசைட்டி கண்டிப்பாக அதை ஊக்குவித்து அதற்கு வேண்டிய உதவிகளை செய்யணும். அதற்கு உண்டான நல்ல வழிகளை காட்டி ஒரு நல்ல வாரனுக்கு இந்த பெண்ணை, அந்த மாதிரி ஆண்களும் முன் வரணும். ஒரு கைம்பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஆண்களும் முன் வரணும். எல்லாமே எல்லாருக்கும் எப்பவுமே நல்லது நடக்காது இல்லைங்களா? சில பேருக்கு பல கஷ்டங்கள் பல நேரங்களில் நடக்கலாம். ஸோ என்னுடைய முதல் கருத்து இதுதான், நான் முன்னதாக வைக்க விரும்புகிறேன். அது வராத பட்சத்தில் இந்த பெண்கள் படும் துன்பத்திற்கு ஒரு அளவே கிடையாது. மிஸ்யூஸ் பண்ணணும்னு தவறான எண்ணங்களுடைய ஆண்கள், இவர்கள் வேலை செய்கிற இடத்திலோ அல்லது தினசரி இவர்கள் வாழ்கின்ற இடங்களிலோ, நான் சொல்வது பெரிய செல்வந்தரான பெண்கள் இல்லைங்க, ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் எக்கனாமிக்ஸ் இதில் இருக்கிற பெண்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். அவங்க படுற சிரமத்துக்கெல்லாம் அது ஒரு

0: என்ற இடங்களிலோ. நான் சொல்வது பெரிய செல்வந்தரான பெண்கள் இல்லைங்க, ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் எக்கனாமிக்ஸ் இதில் இருக்கிற பெண்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். அவங்க படுற சிரமத்துக்கெல்லாம் அது ஒரு அளவுகோல் வச்சு நம்மளால் அதை வந்து அசஸ் பண்ணி சொல்லவே முடியாது. அவ்வளோ துன்பத்துக்கு ஆளாகி வர்றாங்க அவங்கெல்லாம். அதுலேயும் அவங்களுக்கு குழந்தைங்க இருந்தா, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களே முதல்ல அந்த கணவர் செத்த உடனே கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் வந்து பேக்ரவுண்டு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருக்க வாய்ப்பில்லை. அந்த கணவருக்கு உடல் நலம் இல்லாமல் ஒரு மருத்துவமனையில் சேர்த்து அவர் அங்கு இறந்து போனால் அதற்குண்டான செலவுகளை மேற்கொண்டு, ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயே கூட அவங்களுக்கு நிறைய செலவுகள் வரும். கையில் கழுத்தில் காதில் இருக்கிற எல்லாத்தையும் விற்று ஒரு வீடு இருந்தால் அதை அடமானத்துக்கு வைத்து, அந்த அந்த ஒரு நாள் சம்பவத்திற்கே ஒரு ஆதரவில்லாத ஒரு பெண் மிக மிக கொடுமைக்கும் பெரிய துயரத்துக்கு ஆளாகப்படுகிறார். ஸோ அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கே அந்த பொண்ணுக்கு எவ்வளோ காலமாகும் தெரியாது. அதில் இந்த ரெண்டு குழந்தைகளையும் பள்ளிக்கு அனுப்பணும், பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய செலவுகள், அன்றாட செலவுகள், காலையில் டிஃபன் செய்கிறதுக்கோ சாப்பாடு கொடுக்கறதோ பல பள்ளிகளில் இன்றைக்கு சாப்பாடு.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. President Draupadi Murmu will present the Padma Awards at the second civil investiture ceremony at Rashtrapati Bhavan this evening. Padma Awards, one of the highest civilian awards of the country, are conferred in three categories: Padma Vibhushan, Padma Bhushan and Padma Shri. The President will confer 65 Padma Awards today. National Security Advisor Ajit Doval today stressed on the need to be cognizant of the new security threats and challenges. Speaking at the 16th BRICS National Security Advisors meeting in New Delhi, Mr. Doval said that non-traditional threats have transcended national borders. He emphasized that innovative, disruptive technologies, more camouflaged variants of terrorism and cyber threats are getting increasingly digitized. He said during the 16th BRICS National Security Advisors meeting, discussions will focus on non-traditional security challenges.
2: We need to be cognizant of the new security threats and challenges. Non-traditional threats have transcended national borders and have developed defeat systems against conventional responses. Innovative, disruptive technologies, more camouflaged variants of terrorism, cyber threats in a world which is getting increasingly digitized, they all constitute an important threats for us.
1: Union Minister of State for Minority Affairs and Minister of State for Fisheries, Animal Husbandry and Dairying, George Kurian, has resigned from the Union Council of Ministers. President Draupadi Murmu has accepted the resignation of Mr. Kurian with immediate effect. The Enforcement Directorate, ED, is conducting searches at 18 premises in Chennai, Tiruchirappalli, Coimbatore and Madurai in connection with the alleged teacher recruitment exam manipulation case. The ED said the action is based on an FIR registered by the Central Crime Branch in the year 2017. It added that police had filed a charge sheet in the case in 2021. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have paid tribute to Dr. Shyama Prasad Mukherjee on his martyrdom day. In a social media post, the Vice President described Dr. Mukherjee as a visionary leader, renowned educationist and staunch patriot. In a social media post, Prime Minister Modi said Dr. Shyama Prasad Mukherjee dedicated his life to the country's development. He said Dr. Mukherjee's unwavering conviction, courage in public life and commitment to national interest continue to inspire generations. The United States has announced a $230 million US sustainment package for India's M777A2 ultralight howitzers. In a social media post, U.S. Ambassador to India Sergio Gore said the defense partnership between India and the U.S. is continuously growing and the proposed sale is ready to be concluded. The India Meteorological Department, IMD, has forecast heavy to very heavy rainfall over Assam, Meghalaya, Sub-Himalayan, West Bengal.

0: and Sikkim for the next 2 days. IMD said heavy rainfall conditions are also expected over Bihar, Arunachal Pradesh, coastal Karnataka, Madhya Maharashtra, Goa, Odisha, Telangana, Kerala and northeastern parts of the country today. The Met Department has predicted thunderstorms accompanied by lightning and gusty winds at places over Haryana, Punjab, Chandigarh, Delhi, Uttarakhand, Andhra Pradesh, Chhattisgarh, Gangetic West Bengal, Gujarat, Tamil Nadu, Andaman and Nicobar Islands, Jammu and Kashmir and Ladakh till the 25th of this month. In football, FIFA World Cup, Algeria thrashed debutants Jordan 2-1 in a Group J encounter in Santa Clara, USA today. In another match, Norway defeated Senegal 3-2 in their Group I clash today at the New York Stadium and sealed their progress into the round of 32. In another super clash, Argentina defeated Austria 2-0 in their Group J match in Arlington, United States last night to secure a place in the round of 32. Benchmark domestic equity indices were trading moderately down in the forenoon session today. The Sensex slipped 254 points to 76,840, while the Nifty dipped 90 points to 24,013 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: முதலில் தைரியம் தான், அதுக்கு மற்றதெல்லாம் தன்னை போல வரும்.
2: சரி, இது வந்து இன்டர்நேஷ்னல் டேங்கும் போது சர்வதேச அளவில் மகளிர் எல்லாரும் கஷ்டம்தான் படுறாங்களா? பல நாடுகள்லன்னு சொல்றாங்க, மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸ்னு அவன் போட்டிருக்காங்க ஒரு சர்வேல.
1: ஆமாம், மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்னால் கல்ச்சர் நிறைய பார்க்குற சில நாடுகளில் இது கண்டிப்பாக இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஆனால் மேலை நாடு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவிலேயோ அல்லது இங்கிலாந்து போன்ற நாடுகள்லேயோ இந்த கைம்பெண்களுக்குன்னு பிரச்சனை வர்றது சொத்து மூலியமாகவோ அப்படிதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதே தவிர, அங்கே இருக்கிற ப்ரொடெக்ஷனும் ரூல்ஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதனால நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி சாதாரண தொல்லைகள்லாம் அங்கே குறைச்சல் தான் நான் நினைக்கிறேன்.
2: நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, அந்த பையன் இறந்து போயிட்டான்னா அந்த மனைவிக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்றாங்களா, இல்லை இன்னும் பிரச்சனைகளோட தான் இருக்கு இல்லையா? நமக்கு
1: நிறையா இருக்குது. இந்த மாதிரி கைம்பெண்கள் தாங்கள் சம்பாதிக்கிற சொத்துக்களையே முதல்ல வில் மாதிரி எழுதிடணும். இவங்களுடைய வீடு இருக்குன்னு வச்சுக்கோ, இப்போ கணவருடைய வீடு, இவங்களுக்கு சேர வேண்டிய சில சொத்துக்களை இவங்க உடனே ஒரு வில் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். வழக்கறிஞர்கள் தான் நம்மளுக்கு கரெக்டாக கைட் பண்ண முடியும், எனக்கு தெரியல. ஆனால் இவங்க வந்து அவங்களுடைய ஃபைனான்சியல் ஆஸ்பெக்டை அவங்க முதல்ல குடிசையிலேயே வாழ்ந்தா கூட அதை தனக்கு சொந்தமாக்கி பத்திரமா தானும் தன் குழந்தைகளும் இருக்க ஒரு இடம், பத்திரமான ஒரு இடம் இருக்கணும் அவங்களுக்கு. அதெல்லாம் இந்த சொசைட்டியும் அவங்களுக்கு நின்று செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு சொசைட்டியில ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப வெளிச்சம் தேவை இந்த விஷயங்கள்ல.
2: அதாவது காலமாற்றம் நடக்க நடக்க நம்மளுடைய இது வந்து நிறைய இதில் அவேர்னஸ் வந்திருக்கு. இந்த கைம்பெண் மறுமணமா இருக்கட்டும், கைம்பெண்களோட வாழ்க்கை தரம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம், அந்த ஒரு டிராவல் டைம் டிராவல் போயிட்டு வந்தால் அந்த காலம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது.
1: அந்த காலத்தில் வந்துங்க 5 வயது குழந்தை மனம் புரிவது ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அவர் 6 வயசில் அந்த மணமகன் கால்ரா வந்து செத்து
2: போயிருக்கான்.
1: ஆனால் அவ்வளோதான், அதுக்கு மறு மணமும் கிடையாது, நினைக்கவே முடியாது. அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு கோயிலில் ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நிறைய பாட்டிகள் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கோயிலை கட்டி கொடுத்து நீ அந்த கோயில் பார்த்துக்கணும், சாயந்தரம் காலையில் சாயந்தரம்லாம் அங்கே போய் அந்த பிள்ளையார வணங்கி கூடவே வாழ்ந்துருவாங்க, அந்த பிள்ளையார் கூடவே வாழ்ந்துருவாங்க. அது வந்து ரொம்ப அப்போ வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட 1970களுக்கு மேலே தான் இந்த கைம்பண் மறுமணம் எல்லாம் கொஞ்சம் நம்ம நாட்டில் எடுபட்டது, எல்லாம் சம்மதிச்சாங்க பரவாயில்ல இந்த பொண்ணும் வாழணும் அப்படின்ட்டு. குழந்தைகள் உள்ள கைம்பெண்கள் முக்கியமாக அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. எங்கே இந்த குழந்தைய புதிதாக திருமணம் செய்து கொண்டவன் கஷ்டப்படுத்திடுவாங்களோங்கிற பயம் இருக்கும் அவங்களுக்கு. அதையும் மீறி சில பேர் தைரியமாக மனம் செய்து நல்லபடியாக வாழ்வதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த 1970களுக்கு மேலே தான் அந்த விழிப்புணர்வு வந்தது நம்ம நாட்டிலையும்.
2: இந்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துறது தான் நம்ம மருத்துவர்களோட வேலை. ஒரு மீடியா வந்து அந்த ரோலை வந்து மருத்துவர் மூலமாக செய்யும்போது சிறப்பாக இருக்கும் அது அப்படின்னு மக்களுக்கு ரீச் ஆகும். ரொம்ப சிறப்பாக

0: சொன்னீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச், மிக்க நன்றி.
1: மிக்க நன்றி சௌமியா.
2: இதுவரை சர்வதேச கைம்பெண்கள் தினத்தையொட்டி சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் கே பானுமதி அவர்களுடன் உரையாடினார் சௌமியா.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். இது வசந்த இளம் ஹலோ தோழி. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்பதான் நம்ம ஒரு டாக் கேட்டோம், கைம்பெண்கள். நம்ம கைம்பெண்களை வந்து விடோ அப்படின்னு சொல்றோம். நம்ம சொசைட்டியில் கைம்பெண்களை எப்படி பார்க்குது நம்ம சொசைட்டி? அவங்க நம்மளை ஒருவரை அங்கீகரிக்கிறோமா? அவங்க குழந்தைகளோட கஷ்டப்படுறப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். 9585800103 இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைனா பெண் தோழிகள் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 231-631-2-231-2-103 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். நீங்கள் வெளியூர் தோழிகளாக இருந்தால் 042-22 இணைப்பெண்களோட சேர்த்து பேசலாம். கைம்பெண்கள் நம்ம சொசைட்டியில் அவங்கள எப்படி பார்க்குறோம், அவங்கள நம்ம எப்படி அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் உங்க கூட பூஜா.

0: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned. வசந்த இல்லம் அழுதோழி நிகழ்ச்சி கிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து கைம்பெண்கள் அவங்கள வந்து நம்மளோட சொசைட்டி எப்படி பார்க்குது, அவங்களுக்கான அங்கீகாரத்தை நம்ம கொடுக்குறோமா, அவங்க குழந்தைகளோடு இருக்கிறவங்கள நம்ம எப்படிலாம் பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம கூட பேச போகிற தோழி ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ,
1: ஹலோ, வணக்கங்க. வணக்கம். பல்லடத்துலேருந்து கலைச்செல்வி பேசுகிறேன்.
0: கலைச்செல்வி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க.
0: சொல்லுங்க கலைச்செல்வி.
1: வாழ்க்கையில சொல்றேன் நான், என் வீட்டுக்காரர் இறந்து 27 வருஷம் ஆகுது, பொண்ணுக்கு 4 வயசு, பையனுக்கு 6 மாசம். அவரு சாகரப்ப நான் 2-3 வாரத்துக்கு முத வசந்தல்லத்துல பேசுனீங்க.
0: சரிங்க.
1: எல்லா வேடிக்கை தான் இப்ப முடியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒழுங்கு. குழந்தையிலயே யாரும் ஹெல்ப் பண்ணது கிடையாது. இப்ப நான் நினைச்சு பாப்பேன் யாரையும்.
0: கண்டிப்பா நீங்க வந்து நீங்க வேலைக்கு போய் நீங்க
1: பேசுற மாதிரி செருப்பு கூட இல்லாம எல்லாம் என் குழந்தைங்க இருந்திருக்காங்க. தினக்கூலி நானு.
0: சரி,
1: இப்ப கூட டெய்லர் வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன்.
0: குழந்தைங்களை படிக்க வச்சிட்டீங்களா?
1: படிச்சு ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு பேத்தி இருக்குது, திருப்பூர்ல கட்டி கொடுத்துருக்கு. நான் பையன் வேலைக்கு போறேன். அப்பயே யாரையும் நானும் எதிர்பார்க்க மாட்டேன். எந்த ஹெல்ப்பும் யாரும் பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு எப்படியோ எனக்கு அது உண்மை. அந்த மேடம் பேசுனது பூரா உண்மை. ரெண்டு மேடம் பேசுனதும் அந்த டாக்டர் மேடம் பேசுனதெல்லாம் உண்மை. நாங்க அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு சொல்றவங்க வேணாம் சொல்லுவாங்க. எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. ஒரு நேரம் கூப்பிட்டு போய் அந்த குழந்தைகளுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்க கூட ஆள் கிடையாது. குழந்தைக்கு ஒரு பால் வாங்கி ஊத்த கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வடிச்ச கஞ்சி இருக்குவாருங்க. அதான் பாட்டில ஊத்தி என் பயலுக்கு குடுத்திருக்கிறேன் நான். சொந்த வந்தோம்னா வேஸ்ட். நம்ம கையுதான் நம்மளுக்கு துணை.
0: உங்களோட கஷ்டங்களை வந்து உங்க பசங்க பாத்துருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியும்.
1: எல்லாம் பார்த்து எல்லாம் இப்ப வந்து அவங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாப்பாங்க மேடம். யாருக்குள்ளயும் ஜாயிண்ட் பண்ணிக்க மாட்டாங்க.
0: சரி,
1: யார்கிட்ட உதவின்னு போக மாட்டாங்க. எந்த தப்பான பழக்கத்துக்கும் போக மாட்டாங்க. நான் வளர்த்து ரெண்டும் அப்படியே வைரமா ஆயிருச்சு என் கஷ்டத்தை பார்த்து பார்த்து.
0: கண்டிப்பா நல்ல விஷயம். அதாவது நீங்க உங்களோட சொந்த முயற்சியில உங்க குழந்தைகளை வளர்த்துருக்கீங்க, அதுவே பெரிய

விஷயம் இல்லையா? ஓகே, அனைத்துமே நன்றி கலைச்செல்வி. இதே மாதிரி நீங்களும் பதிவு பண்ணலாம், நீங்கள் நினைக்கிற கருத்துக்களை. நம்ம கைம்பெண்கள் நம்மளோட சொசைட்டியில் அவங்கள எப்படி பார்க்குறோம், அவங்கள வந்து எப்படி அங்கீகரிக்கிறோம், நமக்குள்ள ஒருவராக அவங்கள அங்கீகரிக்கிறோமா, இல்லை அவங்களோட குழந்தைகளை வந்து நம்ம பாதுகாக்கிறோமா, அவங்கள பாதுகாக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். 2312 203 இல்லைனா 2311 7046 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசலாம்.

வசந்தேலம் அழுதோழி நிகழ்ச்சிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம சொசைட்டியில் கைம்பெண்கள் அதாவது விடோஸ் அவங்கள வந்து நம்ம எப்படி பார்க்குறோம், அவங்களுக்கு நம்மள ஒருவராக அவங்கள அங்கீகரிக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு தோழிகள்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ பொதுவாகவே வந்து என்னென்னா, அவங்களுக்கு எவ்வளோ தூரம் டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலுமே அவங்களோட அவங்க இருக்கிற சொசைட்டியில் கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் இழக்கிறப்ப அவங்களுக்குள்ள வேதனை வந்து ஒரு சக்தியாக வெளிப்பட்டு தன்னோட குழந்தைகளை வந்து கண்டிப்பாக அந்த சொசைட்டியில் ஒரு நல்லவங்களாக ஆளாக்கணும், அதே மாதிரி அவங்களும் நல்ல முறையில் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். அதை வந்து ஒரு வேகமாக உத்வேகமாக எழுந்து வந்து அவங்க நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் கைம்பெண்கள் நம்மளோட சொசைட்டியில் இருக்காங்க. சொன்ன மாதிரி ஏற்கனவே அவங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அந்த டாக்ல கேட்ட மாதிரி நார்த் இந்தியாவில் மாதிரிலாம் இப்போ நம்மளுக்கு நம்ம ஊர்லெல்லாம் இல்லை, அங்கெல்லாம் இன்னும் ரொம்ப மோசமாகலாம் இருக்குது. ஸோ முன்னாடி போகக்கூடாது, சாதாரண மக்கள் வரும்போது அவங்க முன்னாடிலாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நம்மளோட சொசைட்டியில் அப்படிலாம் இல்லை, நிறையவே மாறி இருக்கு. இன்ஃபேக்ட் சில கிராமங்களில் இருந்தாலும் நகர்ப்புறங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, அது வரைக்குமே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து சமாளிக்கிற மாதிரி தான் இருக்குது. சொசைட்டியில் கண்டிப்பாக அவங்களுக்கான அங்கீகாரத்தை நம்ம ஓரளவுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம், கண்டிப்பாக கொடுக்குறோம் அவங்களுக்கு.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையில் நலமே விளைக. இனி கேட்கலாம் இதே அலிவரிசில் இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கேட்க போறோம்னு. பிற்பகல் 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில்கும்மி பாடுவோர். மேட்டுப்பாளையம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர். மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கதைகள் வழியே திருக்குறள். இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சலாகும். 7:32 ஏறும் உறும் நிகழ்ச்சியில் புலி சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர் சித்ரா அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். இவெல்லாம் இன்னைக்கு நீங்கள் கேட்க இருக்கிற நிகழ்ச்சிகள், மிஸ் பண்ணாமல் கேளுங்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக ஷியாமா பிரசாத் முகர்ஜி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக தெரிவித்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், ஒரே நாடு, ஒரே அரசியலமைப்பு, ஒரே தேசிய கொடி என்ற தேசிய சிந்தனையை முன்னிறுத்தி நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். எல்நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எல்நினோ பாதிப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பருவமழை குறைவு, மாற்று பயிர்கள் மற்றும் எல்நினோ பாதிப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், மாநில அரசு தனக்கான உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்று உறுதிபட கூறினார். மும்மொழிக் கொள்கை, மேகதாது, கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற விவகாரங்களில் தமிழக அரசு உரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கும் என்று கூறிய அவர், மத்திய அரசுடனான நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான நிதியை தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் பெறும் மதிப்பெண்களே போதுமானது என்று தாம் குறிப்பிட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக அவர் கூறினார். மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க உறுதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் தமது அரசு குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை மக்களிடையே தெரிவித்து வருவதாக குற்றஞ்சாட்டிய அவர், முந்தைய அரசு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், தமக்கு பேச அனுமதி அளிக்குமாறு

0: பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பின் அமளி தொடர்ந்ததை அடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் அனுமதி வழங்கப்படும் என்று கூறினார். இதனையடுத்து பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், ஆதாரம் இன்றி கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஏற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு விஜய் முந்தைய அரசு மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சரின் உரைக்கு பின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் மறு தேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்திவைத்தார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக் கொண்டுள்ளார். திரு ஜார்ஜ் குரியனின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், உலகம் முழுவதும் மோதல்கள், பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காணப்படுவதாகவும், இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் கூடுதலான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த கூட்டம் முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவுக்கு 230 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஹோவிட்சர் பீரங்கிகளை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த பீரங்கிகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறியுள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு சர்வதேச அணுசக்தி முகமையின் அலுவலர்கள் ஈரானின் அணு உலைகளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் அறிவித்திருந்தார். இருப்பினும் இதற்காக எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரான் மீதான வர்த்தக தடை 60 நாட்களுக்கு நீக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஈரானின் கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் டாலர் மதிப்பில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறுகிறது. அமெரிக்காவின் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் துறை உதவிச் செயலர் டான் ஜிம்மர்மேன் மற்றும் கவுன்சிலர் டான் ஹோலர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் இஸ்ரேல் லெபனான் நாடுகளின் ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளப் போவதாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹு, லெபனான் அதிபர் திரு ஜோசப் ஆன் ஆகியோருடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பேசினார். இதனையடுத்து லெபனான் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளது. பாகிஸ்தானின் பலோச் மாகாணத்தில் 4 போராட்டக்காரர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்த அமைப்புகள் கூறியுள்ளன. எல்லை பாதுகாப்பு படை வீரரின் கொலை தொடர்பான வழக்கில் மஹ்ரங் பலூச் உள்ளிட்ட 4 போராட்டக்காரர்களுக்கு பாகிஸ்தானில் தீவிரவாத தடுப்பு நீதிமன்றம்

0: என்றும் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்றும் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பலூச் தேசிய முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. அம்மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் மனித உரிமை மீறல் செயல்களில் ஈடுபடுவதாக பலூச் மனித உரிமை கவுன்சில் கூறியுள்ளது. காங்கோவில் 1000 மேற்பட்டவர்களுக்கு எபோலா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நோயால் இதுவரை 267 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நோயால் பாதிக்கப்பட்ட 371 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் ஷிவா நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் யுக் பிரதாப் சிங் ரத்தோட் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைபேயை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 12:50. இனி கேட்கலாம் மெல்லிசை. மெல்லிசையில் எம் எல் ஸ்ரீகாந்த் பானுகண்ணன் பாடியிருக்கும் பாடல்

0: இதுவரை மெல்லிசை கேட்டோம். இனி தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மணி ஒன்று மலர் ஒன்று கேட்கலாம்.
1: நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில் குமி கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.

பாடல்களும் காத்துட்டே இருக்கு.

தேவ் படத்திலேருந்து பாடல் கேட்டீங்க. ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் சத்யபிரகாஷ் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியது பாடலா ஸ்ரீயர் தாமரை. ஸோ இன்றைக்கி 2020 ரிலீஸ் ஆன ரோஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அது வந்து ஒரு இட்டாலியன் மூவி, ஆனால் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இந்த மூவி நம்ம இங்கிலீஷில் பார்க்கலாம். இங்கிலீஷில் வந்து ரோஸ் ஐலாண்ட் அப்படின்னு வரும். அதே வந்து இட்டாலியனில் வந்து என்னென்னா ரோஸ் தீவின் நம்ப முடியாத கதை அப்படிங்கிற அந்த டைட்டிலில் வர்றது. இன்கிரெடிபிள் ஸ்டோரியோ டெல் சொலா டெல்லி ரோஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அதில் ஸ்லாங்கில் வரும். அது கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம்தான், அதை விட்டுடலாமே அப்படிங்கிற மாதிரி. சரி, இந்த படத்தை வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி, ஒரு நிஜமாலுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேர், அவங்க வந்து ஒரு ரோஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டை வந்து கட்டினாங்க கடலுக்கு நடுவில். அதான் வந்து இந்த படத்தோட கதை. ஸோ இதில் வந்து ஜார்ஜிய ரோஸா அவரோட பேர். அவர் வந்து தன்னோட தீவை பாதுகாக்கிறதுக்காக ஐரோப்பிய கவுன்சில்கிட்ட போய் பேசுகிறாங்க. என்னென்னா, எனக்கு நான் வந்து இப்படி ஒரு தீவு கட்டியிருக்கேன், எனக்கு இந்த தீவுக்கு வந்து இந்த தீவை அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ இங்கேருந்தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. பட் அதே அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. 1968 வந்து அவர் வந்து பேசிகிட்டு இருக்கார். இந்த வருஷம்தான் வந்து அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு தானாக அவரே தயாரித்த ஒரு காரில் வந்து போயிட்டுருக்காரு. அப்போ அவங்களோட காதலியும் வந்து அந்த காரில் வராங்க. அந்த கார் எப்படி இருக்குன்னா, வித்தியாசமான கார், ஒரே ஒரு லைட். அதாவது காருக்கு வந்து ரெண்டு லைட் இருக்கும் இல்லையா, பட் இந்த காரில் ஒரே ஒரு லைட்டு, எந்த பேட்டன்ட்டும் வாங்கலை. காரில் வந்து நம்பரும் இல்லை, கார் நம்பரும் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து ஓட்டிகிட்டு போகிறாரு. ஓட்டிகிட்டு வரும்போது அங்கே வந்து அவங்கள வந்து செக் பண்ணி இந்த காரை வாங்கி வச்சிடுறாங்க. லைக், நீங்கள் வந்து நேம் நம்பர் போர்டே இல்லாமல் ஒரு காரை வந்து நீ ஓட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறையினர் நிறுத்தி அந்த காரை வாங்கி வச்சிடுறாங்க. தென் இவர் மேலே ஒரு கேஸும் ஃபைல் பண்ணிடுறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணார், கேஸ் ஃபைல் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஜெயிலில் போட்டோன்னா அவரோட காதலி வந்து போய் அதை வீட்டில் சொன்னோன்னா அவங்க அப்பா வந்து அதை சைன் போட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு வீட்டுக்கு. கூட்டிகிட்டு போனோடனே, ஏன் நீ இப்படி இருக்கிற, நீ வந்து நீ பண்ணுறதே சரியில்லை, நீ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற, நீ இன்னமும் இந்த சொந்தமாக ஏதாவது ஒன்று தயாரிக்கிறேன்னு சொல்லி நீ பாட்டுக்கு எதையாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணுறாரு. உனக்கு ஒரு நான் வேலை வாங்கித்தரேன், அதில் வந்து நீ கண்டிப்பாக அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. ஸோ அது என்னென்னா, இந்த மோட்டர் பைக்கோட ரேஸ்லாம் நடக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து அந்த போர்டு காமிச்சா அந்த போர்டில் வந்து ஃபியூல் நிரப்பணும் உன்னோட பைக்குக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த கார் ரேஸில் போகிற வீரர்களுக்கு வந்து அந்த ஃபியூல் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஸோ இதை வந்து இவருக்கு ஒரு ஜாபாக கொடுத்து அந்த போர்டோடு நிற்கணும். அந்த போர்டை காமிக்கிற இடத்துல அங்கே உள்ள அந்த ட்ரேஸ், அந்த ரேஸ் நடக்கிற ட்ராக்கு பக்கத்தில் ஒரு போர்டு இவர் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இதை யோசிச்சுட்டு இதை விட்டுடுறாரு. அவன் வந்து அதுக்கப்புறம் அவரோட வேலையும் போயிடுது அதுலேருந்து. சரி, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாட்டு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.

என்சிஇஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். மணி ஒன்று மலரொன்று நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. இன்னைக்கு 2020 ரிலீஸ் ஆன ஒரு மூவி, அதான் ரோஸ் ஐலாண்ட். அதை பற்றி அதில் உள்ள கதையை வந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பா சொல்கிறத வந்து கேட்காம அவருக்கு வேலை போனதுக்கப்புறம் இவர் வந்து யோசிக்கிறாரு. இதுக்கிடையில் அவங்களோட காதலி வந்து அவங்கள வந்து சத்தம் ஓட்டுறாங்க. என்னென்னா, நீ வந்து பண்ணுறதே சரியில்லை, நீ வந்து இயல்பாகவே பேச மாட்டேங்கிற, எதையாவது யோசிச்சுட்டே வந்து பேசிகிட்ருக்க. ஏன்னா இவருக்கு வந்து நிறையா விஷயங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். லைக் நிறைய பேட்டன்ட் எடுக்கணும், நிறைய தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து புதுசு புதுசாக ஏதாவது இன்வென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருப்பார். அதுக்கிடையில் வந்து அவரோட இந்த அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்லிவிடுவாங்க, நீ வந்து என்றைக்கு நார்மலாக இருக்கியோ அன்றைக்கி பார்த்துக்கலாம்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், நீ என்ன புதுசாக ஏதாவது என்ன பண்ணியிருக்க புதுசாக இது வரைக்குங்கிற மாதிரி அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டுட்டு போனதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டே இருக்கப்போ, நான் வந்து அவர் ஏற்கனவே ஒரு போர்டு பார்த்துருப்பார் இல்லையா, அந்த ரேஸ் ட்ராக்கில் அந்த போர்டை பார்த்து அவருக்கு ஒரு ஐடியா வரும். என்னென்னா, ஒரு ஐலண்ட் மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து கடலுக்கு நடுவில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிப்பார். யோசிச்சு அவர் கட்டுற அந்த ஐலாண்ட் தான் வந்து ரோஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற அந்த ஐலாண்ட். அது என்னென்னா, ரோஸுங்கிறது அவரோட காதலியோட பேர், அதனால் அதே பேரில் வந்து அவர் வந்து ஐலாண்ட் கட்டுவார். கட்டுறதுக்கு முன்னாடி, இப்போ வந்து நம்ம கடலுக்குள்ளே கட்டணும்னா அப்போல்லாம் வந்து அந்த டெக்னாலஜி கண்டிப்பாக இருந்திருக்காது இல்லையா. 1968 அந்த கண்டிப்பாக அந்த டெக்னாலஜி கொஞ்சம் கம்மியாக மேக்ஸிமம் இருந்திருக்காது. அப்படி இருந்திருந்தாலும் அவருக்கு அந்த அளவுக்கு யோசிக்க முடியுமா, அந்த அளவுக்கு வந்து பண வசதி அவருக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதை போய் அவரோட ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்கிறாரு. அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சி போய், ஓகே நான் உனக்கு ஃபண்டு கொடுக்குறேன்டா, நம்ம பண்ணுவோம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அட்வைஸும் வச்சுக்காம இவங்க வந்து நேராக போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐலாண்டுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து முதல்ல வந்து நிறையா அதுக்கு முதல்ல கடலுக்கு நடுவில் நிற்க வைக்கணும் அப்படின்னா, ஒரு ஐலாண்டு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இந்த பில்லர் வந்து கரெக்டாக போடணும். ஸோ இந்த பில்லர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப அவர் ஒரு இடத்துல வந்து போட்டில் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பார். ஸோ இது வந்து நிற்காதே கடலுக்குள்ளே அப்படின்னு யோசிக்கிறப்ப, கடலில் வந்து கப்பல், ஒரு பெரிய கப்பல் போயிட்டுருக்கு. அந்த கப்பல் எல்லாமே இரும்பில் ஆனது தான், ஆனால் அந்த கப்பல் மிதக்குது, இது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி அவர் யோசிப்பார். அப்படி யோசிக்கிறப்ப இரும்புக்குள்ளே நம்ம காற்றை நிரப்பி நம்ம அதை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பில்லர்லாம் வச்சு அது இரும்புக்குள்ளே காற்றை நிரப்பி கொண்டு போவார். கடலில் வந்து எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் வசதியும் இல்லாமல் அதே ஒன்றுக்கொன்று ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு போவார். எடுத்துகிட்டு போய் அந்த ஐலாண்டு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, சரி நம்ம வந்து இதை கட்டுவோம்னு சொல்லிட்டு, சரி இப்போ வந்து மூழ்கடிக்கணும் இல்லையா, என்ன பண்ணுறதுன்னா ஒரு பார்ட்டோட ஓப்பன் பண்ணி காற்றெல்லாம் வெளியே எடுத்தோம்னா அது அப்படியே முங்கிடும். அவரோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஓகே, நல்ல ஒரு ஆள் கூட தான் நம்ம வந்து இந்த இதை வந்து சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் பில்லர்லாம் வச்சிடுறாங்க. அழகாக வந்து ஒரு தளமும் போட்டுடுறாங்க. தளம்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வந்து இங்கேயே தங்கிக்கிறேன், நீங்கள் கிளம்பு அப்படின்னு அவன் ஃப்ரெண்டை அனுப்பி விட்டுறாரு. அப்போ அனுப்பி விட்டோன்னா அவர் அங்கே தங்குறாரு. தங்குறப்போ பயங்கர புயல் வருது. புயல் வந்தோடனே, ஓகே இது வந்து இது மட்டும் ஐலாண்டு இல்லை, கண்டிப்பாக ஒரு ரூஃப் போடணும், அது போட்டால் தான் நம்ம வந்து ஐலாண்டில் பாதுகாப்பாக இருக்க முடியும்னு யோசிக்கிறாரு. இன்னும் என்னென்னலாம் நடக்குது இந்த ரோஸ் ஐலாண்டில், அவர் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத கேட்கலாம். உரியடி திரைப்படத்தில் இருந்து உங்களுக்கு ஸ்ரீராமன் பிரியங்கா பாடியது பாடல்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஒரு மணி 22:47 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 எஃப்எம்ல. இது மணி 1 மலர் 1. இன்றைக்கி ரோஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து ஐலாண்ட் கட்டுறதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு ரூஃப் வந்து வேணும். அதை விட இன்னொன்று என்னென்னா, நல்ல தண்ணி வேணும் இல்லையா? ஏன்னா இங்கே வந்து நம்ம கடை தண்ணி உப்பு கறிக்கும், அதனால் நல்ல தண்ணி வேணுங்கிறதுக்காக அவங்க வந்து கீழே ட்ரில் பண்ணி நல்ல தண்ணி எடுக்கிற முயற்சி, நல்ல தண்ணியும் அவங்களுக்கு கிடச்சிடும். சரி, இதுக்கிடையில் வந்து ரூடி நியூமன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்க வராங்க அந்த தீவுக்கு. அவர் வந்து ஒரு ஜெர்மானிய வம்சாவளியை சேர்ந்த ஒரு மனிதர். அவர் வந்து இந்த தீவை ஒரு சுற்றுலாத்தலமாக விளம்பரப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் மக்கள்கிட்ட ரீச் ஆனவுடனே நிறைய பேர் அங்கே வந்து நிறைய சுதந்திரம் இருக்குது, நம்ம அரசு பொதுவாக அரசுட்டு வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இல்லை, இங்கே நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கிடையில் ஒரு 19 ஃப்ராங்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவங்க வந்து நான் வந்து இந்த பாரில், இந்த தீவில் இருக்க பாரில் வந்து பணிபுரிய நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணி வருவாங்க.

ஆல்ரெடி நிறை மாத கர்ப்பிணி அவர் இருப்பாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அந்த இதில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. சரி, இதுக்கிடையில் வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வேறு இடத்துல கல்யாணம் நடக்கும், அதை வந்து சொல்கிறதுக்காக அந்த தீவுக்கு வந்து வந்திருப்பாங்க கேப்ரியாலா அவங்க. ஸோ அவங்க வந்த உடனே இவங்க சொல்லுவாங்க, என்ன நான் வந்து பாரு உன்னோட பேர்லேயே வந்து ஒரு தீவு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கூரையெல்லாம் போட்டாச்சு எல்லாமே, இங்கே பாரு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறப்ப, இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, இது இங்கே டிஸ்கோ மட்டும்தான் நடக்குது, வேறு என்ன நீ உருப்படியாக பண்ணியிருக்க, இதை வந்து நான் தீவாகவே கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னே அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த தீவில் வந்து நாங்கள் சொந்த மொழி அதே மாதிரி இது எல்லாமே அஞ்சல் அமைப்பு எல்லாமே சீக்கிரமாக தொடங்கிடும், இங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு குடியுரிமையும் சீக்கிரமாக கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து முதல்ல அதிகாரப்பூர்வ அதிகாரம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது, அங்கீகாரம் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையோட தலைமையகத்திற்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. என்னென்னா, எங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் வந்து இப்படி ஒரு ஐலாண்ட் ரோஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டை வந்து இங்கே இருக்குது, என்னோடய மக்கள் இங்கே உள்ள மக்கள் எல்லாருக்கும் குடியுரிமை கொடுக்கணும், பாஸ்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் வந்து எழுதுவார். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இதெல்லாம் முடியாது, அது என்ன ஐலாண்டு, ஒரு 400 சதுர மீட்டர் பரப்புள்ள ஒரு ஐலாண்டு, அதை வந்து நம்ம எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கிடையில் வந்து இவர் கேட்கவே மாட்டார், இவர் எதுவுமே கேட்காதனால என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அப்பா வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து ரொம்ப சேடாக இருப்பாங்க. இது இவரை பார்க்கறதுக்காக, அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக இவர் வந்து ஐலாண்ட்லேருந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. போகிறப்ப சொல்லுவாங்க இந்த மாதிரி வேலை, பட் என்னென்னா அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, இவன் வந்து நீ நிறுத்த எல்லாத்தையும் சொல்லுவான் அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்பார் ஹீரோ. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்லுவார், அதுக்கு ஆப்போசிட்டாக நீ பண்ணு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், அதான் வேலையே போயிடுச்சு இனிமேல் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதுலாம் நம்ம கேட்கலாம். பிஃபோர் தட் உங்களுக்காக ஒரு பாட்டு.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: PKM 1 அப்படிங்கிற ரகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரிய குளத்திலேருந்து உங்களுக்கு ஒட்டுக்கட்டின செடியாகவே இது கிடைக்குது. 3 வருஷத்துலயும் காய்ப்புக்கு வர ஆரம்பிக்கும். பொருளாதார மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துலேருந்து கிடைக்கும். அப்போ ஒரு மரத்துக்கும் 250 கிலோ பழம் கிடைக்கும்.
0: புளி சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ஆர். சித்ரா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

2020 ஆம் ஆண்டு வெளிவந்த ரோஸ் ஐலாண்ட் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். அது ஒரு இட்டாலியன் மூவி. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க அப்பா வேலை போனோன்னா அவங்க அப்பா சொல்கிறார் இல்லையா, சரி நீ வந்து பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐரோப்பிய கவுன்சிலில் வந்து இவங்க போய் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை போய் பார்க்குறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்காக வந்து, ஏன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு வக்கீல், அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து ஐரோப்பிய கவுன்சிலில் வந்து ஹெல்ப் பண்ண, அவங்களோட உதவியை நான் தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அதுக்காக வந்து அவருக்கு வந்து அவர் மேலே நிறைய கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஏன்னா இல்லீகலாக வந்து அவர் இந்த ஐலாண்டை கட்டினது, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து உறுப்பினர்களை அங்கே சேர்த்துக்கிட்டது, இந்த மாதிரி நிறைய அவர் மேலே வந்து ப்ராப்ளம். ஆல்ரெடி அவரோட காரும் வந்து அங்கே நிற்குது இல்லையா. ஸோ அதை என்ன பண்ணுவார், ஒரு நாள் அவர் கார் எடுத்துகிட்டு போயிடுவார். போய் தான் வந்து அங்கே போய் ஐரோப்பிய கவுன்சிலில் வந்து ஃபாலோ பண்ணி அவங்கள்ட்ட போய் பேசுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ வந்து அந்த ஐலாண்டை விட்டு முதல்ல எல்லாருமே காலி பண்ணுங்கள், எல்லாருமே கிளம்பணும், கிளம்புனாதான், இல்லைன்னா வந்து நாங்கள் வந்து அதை அழிச்சிடுவோம், குண்டு போட்டு அழிச்சிடுவோம்னு சொல்லி இட்டாலிய கடற்படை வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, பார்க்கலாம் என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லி ஃபஸ்ட் வந்து ஒரு குண்டு போடுறாங்க. அது வந்து அவருக்கு தூரத்தில் வெடிக்குது, அப்போயே கொஞ்சம் பயந்துடுறாங்க எல்லோரும். ஸோ பக்கத்துலேயும் வெடிக்குது, அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க. உடனே வந்து இட்டாலிய குடியரசால் அது நேரடியாக தாக்கப்பட்டு அந்த ஐலாண்டே வந்து அழிஞ்சு போயிடுது. ஸோ என்னென்னா, இது வந்து உண்மையான நிகழ்வு, இது ஒரு விஷயம் நடந்தது. ஸோ ரோஸ் தீவு அப்படிங்கிறது மாதிரி ஒன்று இருந்தது. அதோட ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய ஆயுட்காலம் தான். ஆனாலும் இந்த இத்தாலிய குடியரசு வந்து நேரடியாக தாக்கப்பட்ட ஒரே நாடு அப்படிங்கிற ஒரு முக்கிய நிகழ்வுக்கு வந்து வரலாறில் குறிப்பிடப்படுவது இது தான். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் இது போன்ற சம்பவங்கள்லாம் மீண்டும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐநா சர்வதேச கடல் எல்லையை வந்து 6 கடல் மைலிருந்து 12 கடல் மைலாக விரிவுபடுத்தியிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி யாராவது வந்து கொண்டு வந்து ஐலாண்ட் கட்டுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா, அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து ஒரு கடையில் வந்து கிஃப்ட்டு வாங்க போவாங்க. பார்க்குறப்ப அங்கே வந்து ஒரு சின்ன இந்த ஷோ பீஸ் இருக்கும் இல்லையா, அதில் இந்த ரோஸ் ஐலாண்ட் மாதிரியே ஒரு ரோஸ் ஒரு பீஸ் இருக்கும், ஒரு ஷோ பீஸ். அதை பார்த்த உடனே அப்போ தான் வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியும், ஓகே இவன் வந்து எல்லா இடத்துலையும் பாப்புலர் ஆகிட்டான் அந்த ஐலாண்டை கட்டி, சரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து தன்னோட காதலர் அந்த ஹீரோவே வந்து ஜார்ஜியோ ரோஸாவே வந்து ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து தேடி போய் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட கதை, இதுதான் வந்து ரோஸ் ஐலாண்ட். ஸோ இது நிஜமாலுமே வந்து இத்தாலியா கவர்மெண்ட் வந்து அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆஹா அவங்களோட மூளைக்கெல்லாம் வேலை வச்சு அவங்களோட நிறைய விஷயங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு வந்த இந்த ஒரு ஐலாண்ட் தான் வந்து ரோஸ் ஐலாண்ட். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து லேட்டாக தான் படமாக எடுத்தாங்க, ஏன்னா அதுக்கு நிறையா இது உண்மை கதை இல்லையா, அதனால் அதை தழுவி நிறைய புக்ஸ் படித்து என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து இந்த படம் எடுக்க அவ்வளோ லேட் ஆச்சு. இருந்தாலும் கூட இது நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கு, இந்த படத்தை வந்து பெஸ்ட் படமாக சொல்லலாம். ஏன்னா இப்படி ஒரு ஐலாண்ட் கட்டுறதுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை, அதை வந்து அந்த காலத்தில் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ அது அழிஞ்சு போனாலும் கூட இன்னும் அது ஹிஸ்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து ரோஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற இந்த மூவி 2020 ரிலீஸ் ஆன இந்த மூவியை பற்றி பார்த்தோம். இன்னொரு மூவியில் சந்திக்கலாம். ஸ்டேட் இன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, இது மணி 1, மலர் 1.

நீங்கள் கேட்ட இந்த பாடலோட இன்னைக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரங்க கூட பூஜா. ஸ்டேடியன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM உங்களுக்காக நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ்லாம் காத்துட்டே இருக்கு. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் இரண்டாவது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலுரை வழங்கிய முதலமைச்சர், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கை விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று உறுதிபட கூறினார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை தமிழக அரசு எதிர்க்காது என்றும், மாநிலத்தின் வளர்ச்சிதான் அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் குறிப்பிட்டார். மக்கள் வரிபணத்தில் ஊழல் நடைபெறாது என்று கூறிய அவர், ஊழல் புரிந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். சமூக நீதி பற்றி தெரிவித்த முதலமைச்சர், தமது அரசில் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த 8 பேர் அமைச்சர்களாக உள்ளனர் என்றும், 4 பெண் அமைச்சர்கள் உள்ளதாகவும் கூறினார். அண்டை மாநிலங்களுடன் நட்புறவு பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்த அவர், சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள் நடமாட்ட பிரச்சினைகள் நீண்ட நாட்களாக இருப்பதாகவும், இவை அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும் என்றும் கூறினார். நீட் தேர்வை கைவிட்டு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணாக்கர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இருமொழி கொள்கையை அரசு உறுதியாக கடைபிடிக்க என்றார். மின்வெட்டு குறித்து பேசிய முதலமைச்சர், கடந்த கால அரசின் நிர்வாக கோளாறே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். தற்போது மின் விநியோக நடைமுறைகள் முழுவீச்சில் கண்காணிக்கப்படுவதாகவும், விரைவில் மின்வெட்டு அறவே நீக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து பயணித்தால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். கட்சிகள் கொள்கைகளால் வேறுபட்டிருந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தமது அரசின் கீழ் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறிய முதலமைச்சர், லஞ்சம் இல்லா அரசமைப்பை கொண்டுவர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்.
1: பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், கூட்டுறவு வங்கியின் ஏழை எளிய மக்கள் வாங்கிய கடனுக்கு முதல் முத்தாய்ப்பாக ரூபாய் 2045 கோடி தள்ளுபடி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது, ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் 2.0 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது, லஞ்ச லாபண்யமற்ற தமிழகத்தை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது.
0: இதனிடையே முதலமைச்சர் தமது பதிலுரையின் போது, முந்தைய ஆட்சியில் டாஸ்மாக் பணம் கட்சி நிதி என்ற பெயரில் வசூலிக்கப்பட்டதாகவும், அந்த பணம் தற்போது கஜானாவிற்கு திருப்பிவிடப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சரின் இந்த கூற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டிற்கு தகுந்த ஆதாரத்தை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது பேசிய பேரவைத் தலைவர், முதலமைச்சர் பேசி முடிந்ததும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு கண்டிப்பாக பேச அனுமதி அளிக்கப்படும் என்றார். இதனை ஏற்க மறுத்து திமுக உறுப்பினர்கள்

0: ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்பினர். அவை முன்னவர் திரு செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பேரவைத் தலைவரின் அறிவிப்பை ஏற்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும், முதலமைச்சர் பேசி முடித்ததும் எதிர்க்கட்சித் தலைவர் பேசலாம் என்றும் கூறினர். ஆனால் உடனடியாக பதிலளிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கோரி கூச்சலில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்படாததால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், சட்டப்பேரவையில் உள்ள விதிகளுக்கு ஏற்பவே தம்மை பேச அனுமதிக்குமாறு கோரியதாகவும், அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சர் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் அவர் குறை கூறினார். மக்களின் குரலாக தாம் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பொறுப்புடன் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அறிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் தமிழக விவசாய சங்கம் சார்பில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வேளாண் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி மாநில அரசை வலியுறுத்தி இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கைகளில் திருவோடை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று நெமிலி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தேர்தலின் போது தாவேக அரசு பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக வழங்கிய வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி வட்டாட்சியரிடம் விவசாயிகள் மனுக்களை வழங்கினர். ஆசிரியர் தேர்வு வாரிய முறைகேடுகள் தொடர்பாக சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய பகுதிகளில் உள்ள 18 வளாகங்களில் அமலாக்கத்துறை இயக்குநரகம் சோதனைகளில் ஈடுபட்டுள்ளது. 2017 பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்க இயக்குநரகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதற்கான குற்றப்பத்திரிகை கடந்த 2021 தாக்கல் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். 2 பத்ம விபூஷன், 7 பத்மபூஷன், 56 பத்மஸ்ரீ விருதுகள் இதில் அடங்கும். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோர் இவ்விருதுகளை குடியரசுத் தலைவரிடமிருந்து பெறுகின்றனர். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு மூலம் 74,00,000 விவசாயிகள் பயனடைவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்த கூட்டமைப்பின் ஏல இணையதளமான nefex.in ஐ துவக்கி வைத்து அமைச்சர் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அரசின் சீரிய தலைமையில் நாடு வளர்ச்சியுடனும் வளத்துடனும் துரிதமாக முன்னேறுவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். புதுடெல்லியில் இன்று அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதியான ஜாமிசன் கிரேவ், இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கர் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதள பதிவில் திரு பியூஷ் கோயல் இவ்வாறு கூறியுள்ளார். மத்திய சிறுபான்மையின விவகாரம், மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். 2026-27 சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிட நல இயக்குநரகம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரி சாலையோர வனப்பகுதிகளில் கழுதை புலிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் பன்னாரி வனப்பகுதியில் பன்னாரி அம்மன் கோவில் அருகே நள்ளிரவில் சாலையோரத்தில் வனப்பகுதியை ஒட்டி ஒரு தெருநாய் இறந்து கிடந்தது. நாயின் உடலை ஒரு இடத்தில்

0: வைத்து கழுதை புலி உண்ண தொடங்கிய போது அங்கு மேலும் ஒரு கழுதை புலி வந்து இரு கழுதை புலிகளும் சேர்ந்து இறந்த நாயின் உடலில் இருந்த இறைச்சியை உண்டது. இதனை கண்ட பயணிகள் அச்சமடைந்தனர். வனத்துறையினர் வனவிலங்குகள் அருகே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தினர். ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி நேரடி சேர்க்கை நடைபெறுவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் இரண்டாவது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

இனி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களில் வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும், ஈரோடில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும், பாலக்காடில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்கு.

0: recruitment exam manipulation case. Lionel Messi becomes the highest goal scorer in FIFA World Cup history, leads Argentina into knockout stage. And in hockey, India to face Pakistan in opening match of FIH Pro League in London today. With that, we end the midday news.
1: நேரம் 2:15. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற கேட்கலாம் கிளீன் எனர்ஜி ரிசர்ச் இனிஷியேட்டிவ் எனப்படும் சுத்த சக்தி ஆராய்ச்சி முன்முயற்சி என்பது இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையால் அதன் தொழில்நுட்ப பணிகள் பிரிவின் கீழ் தொடங்கப்பட்ட ஒரு முதன்மையான திட்டமாகும். இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்பது தேசிய அளவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆராய்ச்சியை மேம்படுத்துவது, அதிநவீன பசுமை தொழில்நுட்பங்களை உருவாக்குவது மற்றும் ஒட்டுமொத்த ஆற்றல் சுழற்சியில் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பது என்பதாகும். வெறும் பயன்பாட்டை மட்டும் ஊக்குவிக்காமல் ஆய்வக அளவிலான கண்டுபிடிப்புகளை உலக பயன்பாடுகளாக மாற்றுவதையே நோக்கமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் ஆய்வக கண்டுபிடிப்புகளுக்கும் வணிக ரீதியிலான பயன்பாடுகளுக்கும் பாலமாக செயல்படுகிறது என்றே சொல்லலாம். சூரிய ஆற்றல் ஆராய்ச்சி என்பது இதன் முக்கிய இலக்குகள். குறைந்த செலவில் மின்சாரம் தயாரிப்பதற்காக ஆர்கானிக் சோலார் செல்கள் மற்றும் பெரோஸ்கைட்ஸ் போன்ற அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்களை உருவாக்குதலும் இதன் முக்கிய இலக்காகவே உள்ளன. மேம்பட்ட பேட்டரிகள், சூப்பர் கெப்பாசிட்டர்கள் மற்றும் வெப்ப ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான புதிய பொருட்களை கண்டறியும் கால அளவை நவீன சிமுலேஷன் மூலம் சுருக்குதல், ஹைட்ரஜன் மற்றும் எரிபொருள் செல்கள் என்பது இந்தியாவின் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் இலக்குகளுக்கு ஏற்ப ஹைட்ரஜன் உற்பத்தி, பாதுகாப்பான சேமிப்பு மற்றும் அதன் பயன்பாடு ஆகியவற்றில் தொழில்துறை கல்வித்துறை கூட்டு ஆராய்ச்சியை ஆதரித்தல் என்பனவாகும். கட்டிட ஆற்றல் திறன் என்பது கட்டிடங்களின் ஆற்றல் நுகர்வை குறைப்பதற்கும் கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்தும் மாற்று கட்டுமான முறைகளை உருவாக்குவதற்கும் கூட்டு ஆராய்ச்சிகளுக்கு நிதியளித்தல் என்பதேயாகும். இத்திட்டமானது டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் எனப்படும் தொழில்நுட்ப தயார் நிலை எனும் நிலையை உயர்த்துவதற்காக இந்தியாவின் முதன்மை கல்வி நிறுவனங்களில் பிரத்யேக தளங்களையும் நிறுவியுள்ளது. இத்திட்டத்தில் ஐஐடி மெட்ராஸ் உருவாக்கிய தொழில்துறை நீராவி விரிவாக்கிகள் எனும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டீம் எக்ஸ்பேண்டர்ஸ் என்பது தொழிற்சாலைகளில் வீணாகும் நீராவியை பயன்படுத்தி கூடுதல் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய உதவுகிறது. இதுபோன்று பல்வேறு பயன்பாடுகளை கொண்டு விளங்குகிறது மத்திய அரசின் கிளீன் எனர்ஜி ரிசர்ச் இனிஷியேட்டிவ் எனப்படும் சுத்த சக்தி ஆராய்ச்சி முன்முயற்சி திட்டம் என்பது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற கேட்டோம் சுத்த சக்தி ஆராய்ச்சி முன்முயற்சி. நாளை இதே நேரம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் மற்றொரு பயனுள்ள தகவல் பற்றி அறிந்து கொள்வோம்.
1: இனி கேட்கலாம் திரை இசை.

வித்யாசாகர் இசையில் விஜய் பிரகாஷ் மற்றும் சாதனா சிற்கம் பாடினாங்க. பாடல் வரிகள் கவிஞர் வைரமுத்து.

கேட்ட பாடல் திருமலை படத்திலிருந்து பாடலை பாடினாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா மோகன். பாடலுக்கு இசை வித்யாசாகர், பாடல் வரிகள் அறிவுமதி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஜி படத்திலிருந்து மதுபாலகிருஷ்ணன் மற்றும் மதுஸ்ரீ பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை வித்யாசாகர், பாடல் வரிகள் கவிஞர் பா விஜய்.

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாரதியார் கதை ஒயில் கும்மி கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.

1918 ஆம் ஆண்டு புதுச்சேரி விட்டு தமிழ்நாடு திரும்பினார் கவிஞர் பாரதி. வறுமை கொத்தி குதற சுற்றி திரிந்தார். பஞ்சமோ பஞ்சம், உண்ணும் சோற்றுக்கும் தின்னும் வெற்றிலைக்கும் பஞ்சம். இழைத்து களைத்த பாரதி 2 வருடம் துன்புற்று 1920 மீண்டும் சுதேச மித்திரனில் உதவி ஆசிரியரானார். 1 வருடம் கழியும் முன்பே 1921 செப்டம்பர் 11 இந்த கவிதை கனல் மறைந்தது. பாரதி அமரரானார்.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 ஊர்புறத்திலே நிகழ்ச்சி. இதில் பாரதியார் கதை ஒயில்கும்மி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வழங்கிக் கொண்டிருப்போர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் ஏம் பத்ரப்பன் குழுவினர்.
1: பெரியோர்களே, வள்ளுவன் கம்பன் இளங்கோவடிகளுக்கு பிறகு தமிழுக்கு கிடைத்த தனிப்பெரும் சீதனம் மகாகவி பாரதி. ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமையாக படைக்க ஆசைப்பட்டார் பாரதி. கண்ணீர் இல்லாத புன்னகை சமுதாயம் காண ஆசைப்பட்டார் பாரதி. தன்னில் உலகையும் உலகில் தன்னையும் அனைத்து நிலையிலும் மானுடத்தின் மகத்துவமும் காண விளைந்தார் பாரதி. கனவு மெய்ப்பட வேண்டும், கருதின பொருள் கைப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்ட கவிஞனின் கனவுகள் நனைவாக அவன் எண்ணங்கள் செயலாக ஒன்றுபட்டு உழைப்போம். வாருங்கள், உழைப்போம் நாம் அனைவருமாக.

0: நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940938335
1: அல்லது
2: 8222649459
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் 37.8 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4 டிகிரி செல்சியஸும், உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் 29 தேதி வரை வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இது நாளை மற்றும் வரும் 26 தேதி வரையான வானிலை முன்னறிவிப்பு. வரும் 26 முதல் 29 தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதன் மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மழை பதிவான அளவுகள். ஊத்துக்கோட்டையில் 17 டிகிரி சென்டிமீட்டரும், பெருங்களத்தூரில் 6 சென்டிமீட்டரும், கண்டிகை திருவள்ளூர் மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டரும், ஆதனக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, வலங்கை மான் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கேசிஎஸ் மில் 2 கச்சிராயப்பாளையத்தில் 4 சென்டிமீட்டரும், புதுக்கோட்டை, குறுங்குளம், வல்லம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும், திருமயம், கவுண்டபாளையம் ஆகிய இடங்களில், சேது பாஸ்கர் அணை மற்றும் மானாமதுரை, சாம்ராஜ் எஸ்டேட், அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு, சின்னக்கல்லாறு, காரைக்குடி, மஞ்சளார் அணை, பேச்சிப்பாறை அணை, வாழ்பாறை, சோலையூர், சிவகங்கை மற்றும் வாழைப்பாடி, புத்தன் அணை, கொடைக்கானல் போட் கிளப் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர்

0: அளவு மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கு நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அகற்ற அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். ஜன்சங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். லக்னோவில் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியை தடய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நகர்ப்புற சுகாதார மையங்களை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: உங்களுடைய விருப்பமான பாடல்கள் 1950களில் இருந்து 1969 வரைக்கும் வெளிவந்த உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம டீ குடிக்கலாமா இல்லை காஃபி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஜாலியாக அப்படியே குடிச்சுட்டே நமக்கு ஃபேவரட்டான சாங்ஸ்லாம் இந்த ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து கேட்டு ரசிக்கலாம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் முதல் பாடலாக என் பாலசுப்ரமணியன் ஸ்ரீனிவாச நகர் போத்தனூர்லேருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. சாரதா திரைப்படத்திலிருந்து அவருக்கு விரும்பி கேட்ட ஒரு பாடல் இதோ நம்ம நிகழ்ச்சியில்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 3:08. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: உடுமலை வட்டம் மலையாண்டி பட்டணத்துல இருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் மேடம்.
4: சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன், என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
5: ஆலயமணி படத்திலிருந்து கண்ணான கண்ணனுக்கு அவசரம், அந்த பாடலை காற்றெழுத்தாள் விடுங்கள்.
4: இது உங்களுக்காக.

0: டைம் கரெக்டாக 3:14 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த நேரத்தில் இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் திருநெல்வேலி விஎம் ஜாஸ்திரம் அம்புஜம் அமலவாணம் பேசுறேன்.
0: அங்குஜம்
1: வளர்கிறை படத்துல ஸ்ரீ சுசிலா பாண்டு பாடல், மௌனம் மௌனம் மௌனத்தினாலே வணங்குகிறேன், அந்த பாடல்
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: நன்றி.

0: 3:17 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம கேட்டுட்டே இருக்கோம் டீ டைம் நிகழ்ச்சியில. அடுத்ததாக யார் பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க? சொல்லுங்க.
1: அன்பு எங்க படத்துல இருந்து
0: உங்களுக்காக அந்த பாடல்.
1: நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். 3:23 டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் நினைக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: அன்பான சூரிக்கு அன்பு வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: மதுரையிலிருந்து ஆண்டனி. சார்
0: சொல்லுங்க ஆண்டனி, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: பேசும் தெய்வம் திரைப்பட சோதி, அதில் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல என்ற பாடல் சோதி. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச்.
0: உங்களுக்காக அந்த பாடல் இதோ.

0: டி டைம் நிகழ்ச்சியுடைய நிறைவான நேயர். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருத்தமலை திருமணாங்க.
0: உங்க பேரு?
1: எம் அண்ணாதுரை.
0: சொல்லுங்க அண்ணாதுரை, என்ன பாடல் வேணும்?
1: மலைக்கல்லிருந்து எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார்கள்.
0: உங்களுடைய பாடல் இதோ.
1: சரி.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி டீ டைம். நேர்களை இனி தொடர்வது தேசிய கல்வி.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 3:30. இனி கேட்கலாம் திரையிசை.

ஒழித்த பாடல் தில் படத்திலிருந்து பாடலை பாடினார்கள் உன்னிகிருஷ்ணன், சுஜாதா மோகன். பாடலுக்கு இசை வித்யாசாகர், பாடல் வரிகள் கவிஞர் கபிலன். நேர்கே நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம், மரம், தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.

சேரன் பாண்டியன் படத்திற்காக பாடலை பாடினாங்க மனு மற்றும் ஸ்வர்ணலதா. பாடலுக்கு இசை சௌந்தர்யன். திரையிசை ஒலித்து கொண்டிருக்கும் நேரம் 3:50.

இளையராஜா இசையில் கவிஞர் வாலியின் வரிகளில் சின்னத்தம்பி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா பாடினாங்க. திரையிசை நிறைவு பாடலாக சத்ரியன் படத்திலிருந்து ஸ்வர்ணலதா பாடிய பாடல்.

0: இதுவரை திரையிசை கேட்டோம்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமை

0: நாட்டிற்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான கியூட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 18 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டைம் கரெக்டாக 4:02 ஆயிட்டுக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு கேம் ஷோ உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம குறுக்கெழுத்து புதிர்கள் விளையாட்டு விளையாட போகிறோம். ஸோ நம்மளுடைய கெட்ஸ் அண்ட் கோ நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2316312 இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. இன்னொரு நம்பர் 2317046 என்ற எண்ணம் இருக்கும், நீங்கள் அழைக்கலாம். அதற்கு முன்பதாக நம்மளுடைய கோயம்புத்தூருக்கான எஸ்டிடி கோட் 0422 அப்படிங்கிற கோவைக்கு உண்டான முன்னிணைப்பு எண்ணை சேர்த்து டயல் பண்ணிங்கன்னா நமக்கு லைன் கிடச்சிரும். அப்போ லைன் கிடைக்கல அப்படிங்கிற பிரச்சனை நமக்கு இருக்காது. ஸோ 4:03 இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. துப்பாக்கி திரைப்படத்துலேருந்து பாட்டு

கரெக்டாக 4:10 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கெட் செட் கோ இன்றைக்கி வந்து குறுக்கெழுத்து புதிர்கள் விளையாட்டு விளையாடிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு கேள்வியாக ரொம்ப சுலபமான கேள்விகள்லாம் அந்தந்த பாக்ஸில் அதை தான் ஃபில்லப் பண்ண போதும். நம்ம வந்து நம்மளுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற அஃபீஷியலான ஃபேஸ்புக் பேஜில் அதற்கான போஸ்ட்டு வந்து நம்ம போட்டாச்சு. பார்த்தோன்னே நீங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்க, இவ்வளோதானா எப்படி சொல்கிறோம் பாருங்கள் விடையை அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்து நீங்கள் சொல்ல தான் போகிறீங்க. இருந்தாலும் முதல் கேள்வியாக யாருக்கு கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு ஒரு நேரம் நம்மளுடைய இணைப்பில் வந்துட்டார். வணக்கம் வணக்கம், இப்போ இருக்கீங்க, யார் பேசுகிறீங்க? வணக்கம், வந்தார் சென்றார் அப்படிங்கிற மாதிரி லைனில் வரீங்க, ஏன் உள்ளே வர மாட்டேங்கிறீங்க, என்ன ப்ராப்ளம்? 2316312 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். 0422 அப்படிங்கிற கோவைக்கு உண்டான மூணு இணைப்பு என்ன சேர்த்து அழைத்து டயல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கனெக்ட் ஆயிரும். சரி, ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, இங்கு நடராஜர் மட்டுமல்ல டேஷ் ரகசியமும் பிரபலம், வளமிருந்து இடம். எத்தனா நம்பர் பாக்ஸு? 16 பாக்ஸில் ஃபில் பண்ணணும். இங்கு நடராஜர் மட்டுமல்ல டேஷ் ரகசியமும் பிரபலமானது. நம்மளுடைய வாட்ஸ்அப் நிறைய பேர்த்துக்கு வந்து லைன் கிடைக்காது, அவங்க என்ன பண்ணலாம், வாங்க வாட்ஸ்அப்க்கு வாங்க. 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜிலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நிகழ்ச்சி உங்களுக்காக அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்கு, சிவாஜி படத்துலேருந்து பாட்டு.

0: கூல்.
1: டைம் கரெக்டாக 4:17 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம குறுக்கெழுத்து புதிர்கள் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், ரொம்ப ரொம்ப சுலபமான கேள்வி தான், எல்லாருமே வந்து அதுக்கு நம்ம மேக்ஸிமம் வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. நிகழ்ச்சி அணையக்கூடிய நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க குமரேசன். இங்கு நடராஜர் மட்டுமல்ல டேஷ் ரகசியமும் பிரபலம். சிதம்பரம் ரகசியம் என்பது சரியான விடை. அப்படியே அடுத்த கேள்விக்கு போயிருவோமா?
2: சொல்லுங்க.
1: குருவாயூரில் உள்ள துலா டேஷ் வேண்டுதல் நன்மை தருகிறது. 18th பாக்ஸ் கீழிருந்து மேலாக சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சொல்லுமா? குருவாயூரில் உள்ள டேஷ் வேண்டுதல் நன்மை தருகிறது. கரகரகரன்னு வருதா?
2: வாங்க சொல்ல.
1: இப்ப கேக்குதா உங்களுக்கு? நான் பேசுறது கேக்குது இல்ல? சரி, நீங்க வந்து யோசிச்சுட்டே இருங்க. அதாவது ஆன்சர் தெரியல, அதாவது கரகர வருது குரு குரு வருதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து என்ன பண்றீங்க, 9585800103 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இப்போ லைன் தெளிவாக கேட்கும் நம்ம நேர்கள் எல்லாத்துக்கும். 4:18 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சிங்காநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம், விடை இதுதான், இந்த வேண்டுதல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கலைச்செல்வி செங்கப்பள்ளியிலிருந்தும், உமா கணேஷ், மூக்கனூர்லேருந்து சண்முகா நகர், சிவகுமார், மலர்கொடி, சபரிப்ரியா, சரோஜினி இவங்களும், அதற்கு பிறகு சண்முகம், கெட் செட் கோ கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, மூக்கனூர்லேருந்து சண்முகம். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைனாக வந்து ஒரு முதல்ல வந்து ஊரை டைப் பண்ணிடுங்க, கீழே வந்து உங்களுடைய பேரை டைப் பண்ணுங்க, அப்போ தான் நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நடுநடுவில் என்ன ஆகுது, ஊர் பேரும் வருது, உங்கள் பேரும் வருது. அடுத்ததாக யார் இங்கிருந்து, மல்லிகா, அவங்களும் வந்து சரியான விடை கொடுத்துருக்காங்க. ரமேஷ், சத்யபிரபா, சிறுமுகையிலேருந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்குறீங்க. சரி, இவங்க எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், பெரிய பெரிய கிளாப்ஸ் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நேருக்கு நேர் படத்துலேருந்து பாட்டு.

0: 4:25 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். குறுக்கெழுத்து புதிர்கள் இன்றைக்கி வந்து நிறைய நேர்கள் வந்து மெசேஜ் பண்ணிட்டுருக்காங்க, சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சுலபமான கேள்விகளை தான் வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம் இல்லையா. குருவாயூரில் இருக்கக்கூடிய டேஷ் வேண்டுதல் நன்மை தருகிறது நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்க
0: அப்ப உங்களுக்கு வந்து எல்லா கேள்வியும் அத்துப்படி

0: துலாபாரம். சூப்பர். சரி, அடுத்த ஒரு கேள்வி கேட்டுருவோமா? வெற்றிலை பாக்குடன் இது சேர்ந்து இடம்பெறும். 17 நம்பர் பாக்ஸ், கீழிருந்து மேலாக. வெற்றிலை பாக்குடன் இது சேர்ந்து இடம்பெறும். அவ்வளவுதான், முடிச்சு விட்டாச்சு நம்மளைய. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி,
0: நன்றி. 4:27 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக ஒரு கேள்வி. வேலை முடிய நேரம் ஆக ஆக அவனை இது தொற்றி கொண்டது. வேலை முடிய நேரம் ஆக ஆக அவனை இது தொற்றி கொண்டது. எது தொட்டிக்குச்சான்? 15 நம்பர் பாக்ஸ், கீழிருந்து மேலாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். வேலை முடிய முடிய நேரம் ஆக ஆக அவனை இது தொற்றி கொண்டது. என்ன அது? மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்க, ரசிங்க. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி 4:33 ஆயிட்டுக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம குறுக்கெழுத்து புதிர்கள், அதாவது நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், வேலை முடிய நேரம் ஆக ஆக அவனை இது தொற்றிக்கொண்டது, சரியான விடை என்ன? வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
1: மாலை வணக்கம் சகோதரே.
0: யார் இது?
1: கணேஷ் சிரமகிழந்து பேசுறமா, நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறேன். உங்களுடைய பெயரை நாங்கள் அடிக்கடி வாட்ஸ்அப்பில் படித்திருக்கிறேன், இப்போ நீங்க லைன்ல வந்திருக்கீங்க.
1: லைன் ஃப்ரீயா இருந்துச்சுமா கிடைச்சது, சரி பேசலாம்னு கூப்பிட்டேன்.
0: சூப்பர், சொல்லுங்க கணேஷ்.
1: அதாவது இது வந்து மூணு சொல்லலாமா? அலுப்பு, சலுப்பு, டயர்டு,
0: இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம் லைனா.
1: நாங்க அதாவதுமா நாங்க வந்து கைத்தறி நெசவு தொழில் செய்யறோமா, காலையில இருந்து செய்யறோம். காலையில ஒரு 5 மணில இருந்து நெசவு தொழில் செஞ்சோம்னா நைட் ஒரு 9 மணி வரைக்கும் செய்வோம். அப்புறம் டயர்ட் ஆயிரும், அலுப்பு ஆயிரும், சலுப்பு ஆயிரும்.
0: அதாவது தன்னுடைய சுய நமக்கு ஏற்படக்கூடிய நீங்க கரெக்ட் கரெக்ட். ஆனா வந்து சரியான ஆன்சர் அது இல்லையே.
1: பதற்றம்,
0: பதற்றம் என்பதுதான் சரியான விடை. நன்றி நன்றி, நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்து கொண்டதுக்கு
1: நன்றி.
0: 4:34 ஆயிட்டுக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி விளையாடிட்டு இருக்கோம். அதாவது நிறைய நேர்கள் வந்து நமக்கு கோணமலையிலிருந்து ஆனந்தன் வந்து சரியான விடை கொடுத்துருக்கிறாரு. அதே போல பெருமாள் சாமி சாவக்காட்டு பாளையத்திலிருந்தும் மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு. திருப்பூர்லேருந்து சாமுண்டிபுரம் பகுதியிலிருந்து வெள்ளியங்கிரி திலகவதி, அவங்க வந்து பயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சரி அதையும் ஒரு ஆங்கிள் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா பதற்றம் வரும்போது கூடவே சேர்ந்து இந்த பயமும் நம்மளை தொத்திக்கும் இல்லையா. ஆனா நம்மளுடைய அந்த எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5 எழுத்துக்களை உடையது. அப்போ நம்ம வந்து அந்த 5 எழுத்துல எது வருது, எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும். இப்போ நிறைய நேர்கள் வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்க எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். ஏன்னா நம்ம கேட்கிற ஆன்சர்ஸ்களை நீங்க கொடுக்குற அந்த விடை வந்து இன்னும் அடுத்தடுத்த கேள்விகள் கேட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. பனங்காட்டு நரி டேஷுக்கு அஞ்சாது, பனங்காட்டு நரி டேஷுக்கு அஞ்சாது. கரெக்டாக ஒரு 2 எழுத்து தான் அது. அதை வந்து நம்ம இரட்டை கிளவி மாதிரி பட பட குடு குடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி பனங்காட்டு நரி டேஷுக்கு அஞ்சாது, அந்த 2 எழுத்தோடு நீங்கள் வந்து சேர்த்து சொல்லுங்கள். 20வது நம்பர் பாக்ஸு மேலிருந்து கீழாக வந்து ஃபில்லப் பண்ணி கூப்பிடுங்க. கூப்பிட வேண்டிய நம்பர் 0422 அப்படிங்கிற கோவை கொண்டாடும் இணைப்பெண்ணோட 23-16-3-1-2 என்ற நேருக்கு அழைக்கலாம். அந்த நம்பர் பிஸியாக இருந்துச்சுன்னா 23-17-0-46 என்ற நேருக்கும் அழைத்து உங்களுடைய பதில்களை நீங்கள் சொல்லலாம். இப்போது நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு நேயர் வந்திருக்கிறாரு, கரெக்டாக சொல்லுவாரா? கூப்பிடுங்க, கரெக்டான ஆன்சராக சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்க. மங்காத்தா படத்துலேருந்து பாட்டு.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: PKM 1 அப்படிங்கிற ரகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரிய குளத்திலேருந்து உங்களுக்கு ஒட்டுக்கட்டின செடியாகவே இது கிடைக்குது. 3 வருஷத்துலேயும் காய்ப்புக்கு வர ஆரம்பிக்கும். பொருளாதார மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துலேருந்து கிடைக்கும். அப்போ ஒரு மரத்துக்கும் 250 கிலோ பழம் கிடைக்கும்.
0: புளி சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ஆர். சித்ரா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டைம் கரெக்டாக 4:41 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சி விளையாடிட்டு இருக்கோம். பணங்காட்டு நரி டேஷுக்கு அஞ்சாது. நம்மளுடைய நேயர்கள் வந்து கால் பண்ண வேண்டிய நம்பர் 2316312 இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. இந்த நம்பர் பிஸியாக இருந்துச்சுன்னா 2317046. வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோத்தகிரிலிருந்து சிந்து பேசுகிறேங்க.
0: சிந்து எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கோம் மேம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். சொல்லுங்கள் கரெக்டான விடை.
1: சலசலப்புக்கு அஞ்சாதுங்க மேம்.
0: சலசலப்புக்கு அஞ்சாது என்பது சரியான விடை. அடுத்த ஒரு கேள்வியை கேட்டுமா?
1: கேளுங்க.
0: ஊழ்வினையை டேஷ் என்றும் குறிப்பிடுவர். ஊழ்வினையை இப்படின்னு சொல்லுவாங்களாம். 19 நம்பர் பாக்ஸு எத்தனை எழுத்துனா 3 எழுத்துக்களை உடையது, மேலிருந்து கீழாக. ஊழ்வினை, நீ செய்கிற ஊழ்வினை இப்படியும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன, இன்னொரு பெயர் என்ன? சீந்து எங்க லைனை விட்டு போயிட்டீங்களோன்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். சொல்லுங்க. சீந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இப்ப வந்து ஒருத்தருக்கு லைன்.
2: ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வணக்கம்
2: சிறுமுகையில் தங்கவேல்.
0: தங்கவேல், உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஊழ்வினையை நம்ம இப்படின்னு சொல்லுவோம், இதை இப்படியும் சொல்லலாம். ஊழ்வினையை இது என்றும் குறிப்பிடுவர். யோசிங்க யோசிங்க, யோசிச்சுக்கிட்டே இருங்க. இந்நேரம் நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்திருக்குமே. வந்துட்டாருல்ல நம்ம மகாலிங்கம், பாரதி மகாலிங்கம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டாரு. வாசுதேவனையாவும் கொடுத்துட்டாரு. அவங்களுக்கெல்லாம் தெரியும் போது உங்களுக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்டாக யோசிச்சு மெசேஜ் பண்ணுங்க. ஜெயகாந்த் ஃப்ரம் கணபதியிலிருந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்து. காளிதாஸ் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் தான், நாங்களும் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் எங்கே இருக்கீங்க அதையும் சேர்த்து மெசேஜ் பண்ணுங்க. ரமண முதலி புதூர்லேருந்து சுதாகர் ஜீவா சரியான விடை கொடுத்துருக்குறாங்க. இல்லையே, இன்னும் நம்மளுடைய நேர்கள் வந்து இந்நேரம் டக்கு டக்குன்னு வந்திருக்குமே, அவ்வளோ கஷ்டமாவா? இல்லை, ரொம்ப சுலபம்தான். மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது. மாற்றான் படத்துலேருந்து பாட்டு கேட்கலாமா?

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டைம் கரெக்டாக 4:50 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கெட் செட் கோ இன்னைக்கு குழுக்கெழுத்து புதிர்கள் விளையாட்டை விளையாடிட்டு இருக்கோம். நம்ம வந்து கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இந்த பாட்டுக்கு முன்னாடி. நிகழ்ச்சியில் ஒரு நேயர் நினைஞ்சிருக்கிறாரு. வணக்கம்.
1: வணக்கம், பெருமாநல்லூர் குமார்.
0: குமார், சரியான விடையை சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போலாமா? குமார் சொல்லுங்க. குமார், ஆன்சர் என்ன?
1: சாபம்.
0: சாபமா? சாபம் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லலாம்? அதாவது ஊழ்வினை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஊழ்வினைக்கான மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம செய்ய போற அந்த செயலை தான் வந்து ஊழ்வினை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்மால என்னென்னலாம் நம்ம செய்ய போகக்கூடிய செய்யற செயலுக்கான அந்த பயனை நம்ம அனுபவிப்போம் இல்லையா? அதை தான் ஊழ்வினை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரியான விடை என்ன? இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா யார் சரியான விடை சொல்கிறார்? நம்ம கெட்ஸ்

0: போல் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இந்நேரம் நிறைய நேயர்கள் வந்து இந்துக்கான, அதாவது இப்போ லாஸ்ட்டாக கேட்ட கேள்விக்கான ஆன்சர் வந்து இப்போ நிறைய நேயர்கள் வந்து பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க, சாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம்கள்லாம் வந்து கொஸ்டினே மாறுபட்டுரும், இந்த கொஸ்டின் வரவே வராது. பூலுவப்பாளையம்லேருந்து ஆனந்த முருகன் வந்து பதில் கொடுத்துருக்கிறாரு. அவர் கொடுத்த பதில் சரியான பதில். மோகன் பிஎன்டி காலனி கோயம்புத்தூர்லேருந்து அவரும் சரியான விடை கொடுத்துருக்கிறாரு. நம்ம கேட்ட கேள்வியை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அப்போ அர்த்தம். பாண்டியநகர் சிவசங்கர், இந்திராணி, அம்மு, கார்த்திகா, பரமேஸ்வரி, சக்தி இவங்க வந்து வேற ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. அதற்கான ஆன்சர் அது அல்ல. அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணம்லேருந்து தே வெங்கடேஷன் மற்றும் பிருந்தா அவங்க பாவம்னு கொடுத்துருக்காங்க. எப்படி பாவம் ஆகும் ஐயா? ஐயா கரெக்டாக சொல்லுங்க ஐயா ஆன்சரை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். நிறைய பேர் வந்து கவினயா, லக்ஷ்மி, ரங்கசாமி திருப்பூர்லேருந்து கணபதி பாளையம்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் பாவம்னு சொல்கிறாங்க. ஏன் எல்லோரும் பாவம் பாவங்கிறீங்க? கடைசியில் நான் தான் பாவம் ஆயிட்டனோ? அப்படித்தான் ஆயிட்டம் போல இருக்கு. ஊழ்வினையை இப்படியும் சொல்லலாம். இப்போ வந்து ஒரு நேயர் வந்து வர்றாரு, அவராது சரியான விடை சொல்லணுங்கிறது என்னுடைய ஆசை. வணக்கம், நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. அந்த நம்பர் பிஸியா இருந்துச்சுன்னா 2316312 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில லைனுக்குள்ள வந்துட்டாரா? வணக்கம்,
1: தயவு செய்து
0: பாடலை போடவும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, அதற்கான ஆன்சர் நான் சொல்லிட்டுமா? கர்மா என்பது தாங்க சரியான விடை. ஊழ்வினையை கர்மா என்றும் குறிப்பிடுவர். யாரு? நம்மளுடைய சிதம் வரதராஜ், கீதா, சண்முக நகர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, சரியான விடை கொடுத்துருக்குறாங்க. பவன், மல்லிகா, மந்த்ராச்சலம், பிரியங்கா பெரிய வதம்பச்சேர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அம்புஜம் அவங்களும் சரியான விடை கொடுத்துருக்காங்க. இதில் வேறு நமக்கு வந்து ரெக்கார்டிங் ஆடியோ வேறு கொடுத்துட்ருக்காங்க. ஆடியோவை கேட்டு ஆன்சர் பண்ணுமா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி. ஆடியோலாம் நாங்கள் கேட்க மாட்டோங்க, மெசேஜ் பண்ணுங்க. அடுத்ததாக கனகராஜ் வந்து சரியான விடை கொடுத்துருக்கிறாரு. ஸோ நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நமக்கு வந்து மெசேஜ் பண்ண எல்லா நேயர்களுக்குமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மிகப்பெரிய பாராட்டுகள், வாழ்த்துக்கள் மற்றும் கைதட்டல்கள். இப்போ வந்து சங்கத்தை கலைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதோட நம்மளுடைய கெட்ஸ்அட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது. இன்னைக்கு வந்து நிறைய நிறைய நேர்கள் வந்து பங்கு பெற்றீங்க. ரொம்ப நாள் வந்து நாங்கள் எங்கள் லைன் கிடைக்கல, இன்னைக்கு லைன் கிடைச்சது அப்படின்னு சொன்னீங்க. லைன் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால் டக்குன்னு எனக்கு லைன் கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதெல்லாம் கேட்கும்போது திரும்ப திரும்ப நீங்கள் வந்து நம்மக்கிட்ட நிறைய நம்மளுடைய நிகழ்ச்சிகளெல்லாம் கேட்கணும், ஹாப்பியாக இருக்கணும். நீங்களும் ஹாப்பியாக இருங்க, மற்றவங்க எல்லாத்தையுமே ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. எப்பமம்மா ட்ரீட்டு அப்படின்னு நம்ம நினச்சா எப்போவுமே ட்ரீட்டு தான். ஜில்லா படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. நிகழ்ச்சியில் இது வரைக்கும் உங்கள் கூட இணைஞ்சிருந்தது நான் உங்கள் ஐஸ்வர்யா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சங்கத்தை கலைக்க போகிறோம்.
2: இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்லை, விவேகம் தான் முக்கியம். சட்டப்பட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிடும்.
3: சரி, வண்டியில் இருங்க.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: PKM 1 அப்படிங்கிற ரகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரிய குளத்திலேருந்து உங்களுக்கு ஒட்டுக்கட்டின செடியாகவே இது கிடைக்குது. 3 வருஷத்துலேயும் காய்ப்புக்கு வர ஆரம்பிக்கும். பொருளாதார மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துலேருந்து கிடைக்கும். அப்போ ஒரு மரத்துக்கும் 250 கிலோ பழம் கிடைக்கும்.
0: புளி சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ஆர். சித்ரா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் இதுவரை திரையில் பக்தி இசை கேட்டு ரசித்தோம். நேர்களை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம கூட அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்ச்சிகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 6:40 பொன்மாலை பொழுது அழகான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அதை தொடர்ந்து 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதை தொடர்ந்து 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு, 7:32 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் புலி சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலை தோட்ட பயிர்கள் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர் சித்ரா அவர்கள் கூறும் கருத்துக்கள். தொடர்ந்து 8:05 ஆனந்தமான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு இதம் ரிதம் நிகழ்ச்சியில். 9:15 மயிலிறகு. தொடர்ந்து நாளைக்கு என்னென்னலாம் ஸ்பெஷல் ஷோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில இலக்கிய சோலை, காலந்தோறும் அவ்வை உரை வழங்குபவர் முனைவர் ஏ

0: ஷாஜிதா பேகம் டி நித்யா அவர்கள் வழங்கும் கவிதைகள் இடம்பெறுகிறது. பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்க பெண்ணே டெக்ஸ்டைல் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி IBMS இந்திய பாலங்கள் மேலாண்மை திட்டம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் தஞ்சை நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் செஞ்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன் மற்றும் எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம். அதேபோல நாளை இரவு 9:15 ஸ்பெஷல் மயிலிறகு நமக்காக மன்னரும் அரசரும் பிறந்தநாள் சிறப்பு மயிலிறகு எழுதி வழங்குகிறார் சௌமியா. நேர்களே, இத்தனை நிகழ்ச்சிகளும் நாளை நமக்காக காத்துட்டே இருக்கு. 7:32 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் நாளை இரவு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 2 அங்கக வேளாண்மையில் மேலாண்மை உத்திகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி முரளி அர்த்தனா அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்று பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை நிர்மாணிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும் நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர்,

0: தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும் அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதை அடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக்கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் மாநிலங்களை கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக்கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். டாஸ்மாக் மது விற்பனையில் கடந்த திமுக ஆட்சியில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதை தெரிவித்த அவர், மது விற்பனையில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தை மாநில அரசு தெரிவித்தால் அதற்குரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் கூறினார். முந்தைய அரசின் மீது பொதுப்படையாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை விரைவில் கொண்டுவர வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டம் சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த பபித், பழங்குடி சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சஜித்குமார், அழகிய நம்பியாபுரத்தைச் சேர்ந்த சுவின் ஆகியோர் உயிரிழந்த செய்தி தமக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இவர்களின் உடல்களை விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவர இந்திய வெளியுறவு அமைச்சகமும் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகமும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக

உள்ள முதலமைச்சர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், அவ்வப்போது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை இது எட்டக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து வண்டல் மண் அள்ளுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் மத்திய அரசின் பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்ட பிங்க் கிராம சபை கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. தர்மபுரியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இன்று நடைபெற்றது. திருச்சியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பால பணிகள் வரும் செப்டம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிடர் நல இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவியருக்கான விடுதி கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நகர்ப்புற சுகாதார மையங்களை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:40. இணைந்திருக்கின்றோம் நேர்களே. பொன்மாலை பொழுதில் ஆனந்தமான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் அலைகள் திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

பொன்மாலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. தொடர்ந்து சென்னை மெட்சன்லிருந்து வந்துள்ள தட்பவெப்பநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்மளுடைய கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. திருப்பூரில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சேலத்தில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. பாலக்காட்டில் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நீலகிரியில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியுள்ளது. ஆங்காங்கே மழைச்சாறல் ஏற்படுகிறது. தொடர்ந்து நம்மளுடைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக பாடல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டைம் கரெக்டாக 6:51 ஆயிட்டுருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பொன்மாலை பொழுதில் ஆனந்தமான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் எங்கெங்கெல்லாம் அதிகமான டிராஃபிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, கோயம்புத்தூர் நம்ம ராமநாதபுரம் சாலை நம்ம ஸ்டுடியோ இருக்குது பார்த்திங்களா, அந்த லைனில் கொஞ்சம் அதிகமான டிராஃபிக் இருக்குது. அதே போல் சிங்காநல்லூர் பேருந்து நிலையம், ஒண்டிப்புதூர் பேருந்து நிலையம், அதே போல் உக்கடம் இங்கெல்லாம் வந்து அதிகமான டிராஃபிக் இருக்குது. அதே போல் நம்மளுடைய RS புரம், பூ மார்க்கெட், டவுன் ஹால் போன்ற இடங்களையும் வாகன நெரிசல் வந்து காணப்படுகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நஞ்சுண்டாபுரம் டு போத்தனூர் சாலை இங்கேயும் அதிகமான டிராஃபிக் இருக்குது. வாகனங்கள் போகும்போது பார்த்து சேஃபாக வந்து வண்டி ஓட்டிகிட்டு போங்க. இதே போல் நம்ம காந்திபுரம் சைடும் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. வெள்ளலூர் போன்ற பகுதிகளிலும் டிராஃபிக் இருக்குது அப்படின்னு வந்து தகவல் வந்திருக்கு. அதனால் பயணம் செய்பவர்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போங்க. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்த பாடல், ஒரு ஊதா பூ கண் சிமிட்டுகிறது திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. வாணி ஜெயராம், TM சவுந்தரராஜன் பாடியது பாடல் இதோ. இசை வி தட்சிணாமூர்த்தி.

அணி பெரும்பான்மை கொண்ட கட்சியாக தாவைக்கா விளங்குவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இதற்கு தாவைக்கா உறுப்பினர்கள் மேஜைகளை தட்டி தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தனர். சுமார் ஒரு மணி நேரம் அவர் அளித்த பதிலுரையின் போது ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்பட்டுவிட்டது என்று நாளிதழ் ஒன்றில் தமது அரசை பாராட்டியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இது தொடக்கம்தான் எனினும் தங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தர வேண்டும் என மக்களை கேட்டுக்கொண்டார். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுப்பதற்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருப்பதையும், 200 அலகுகள் மின்சாரம் இலவசமாக தரப்பட்டிருப்பதையும், போதைப் பொருட்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதையும், 717 மதுக்கடைகள் மூடப்பட்டு டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு வேறு இடங்களில் பணிகள் வழங்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் அம்மா உணவகங்கள் புத்துயிர் பெற்றிருப்பதையும், பத்திரப்பதிவு அலுவலகங்களில் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதையும், 2047 கோடி ரூபாய் அளவிலான விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதையும், ஜல்ஜீவன் திட்டம் புதுப்பிக்கப்பட்டிருப்பதையும், வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்வதற்கென்று அரசின் செயல்பாடுகள் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் முறைகேடுகளை தவிர்ப்பதற்கு இந்த நடவடிக்கை பெரும் உதவியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோத கல் குவாரிகள் மூடப்பட்டிருப்பதையும் தெரிவித்த அவர், அனைத்து துறை அலுவலகங்களிலும் லஞ்ச லாவண்யங்களுக்கு இனிவரும் நாட்களில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதையும் குறிப்பிட்டார். மின்வெட்டு குறித்து

பேசிய முதலமைச்சர், முந்தைய ஆட்சியின் நிர்வாக சீர்கேடுகள் காரணமாகவே மின்வெட்டு ஏற்பட்டதாகவும், அதனை சரி செய்வதற்கு 24 மணி நேரமும் செயல்படும் உயர்மட்ட கண்காணிப்பு குழுவை தமது அரசு ஏற்படுத்தியதாகவும் கூறினார். இதன் மூலம் 150 வாகனங்கள் மூலமாக தீவிர மின்தடை நீக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தற்போது மின் தடையை நீக்குவதற்கான 77 வாகனங்கள் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளன என்றும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக தமக்கு வாக்களித்த பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழக மக்களின் அன்பும் அரவணைப்பும் தான் தனது வெற்றிக்கு காரணம் என்று அவர் கூறினார். 1999 ஆண்டு தாம் ரசிகர் மன்றம் ஏற்படுத்தி அதன் மூலம் மக்கள் பணியாற்றி வருவதாகவும், 2021 ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது தமது மன்ற உறுப்பினர்கள் போட்டியிட்டு பல இடங்களில் வெற்றி பெற்றதாகவும் அவர் கூறினார். 2024 ஆண்டு தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். விக்கிரவாணியில் நடைபெற்ற தாவேக மாநாட்டில் 2 பெண் ஆளுமைகளை கொள்கை தலைவர்களாக அறிவித்ததாக அவர் குறிப்பிட்டார். தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டுள்ள தாவேகா அவரது கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்கவில்லை என்றும், பெண் உரிமை, சம உரிமை போன்றவற்றையும், காமராஜரின் மதச்சார்பின்மை போன்றவற்றையும் ஏற்றுக்கொண்டு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற லட்சியத்தோடு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு தனிபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளதாக பெருமையுடன் குறிப்பிட்டார். எனினும் கடந்த 2.5 ஆண்டுகளாக ஜனநாயக அரசியலை நோக்கிய பயணத்தின் போது தாம் அதிக வேதனையையும் வலியையும் அடைந்ததாக அவர் கூறினார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தம்மை குற்றம் சாட்டியது வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்தார். தமது கட்சி சாதி மத பேதமின்றி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு நச்சு கலாச்சாரத்தை மாற்றியமைத்ததாக அவர் கூறினார். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு தாம் முக்கியத்துவம் அளித்ததாகவும், அதற்காக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி திருத்தங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற நோக்கில் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவக் கல்வி பயில வகை செய்ய வேண்டும் என்று தாம் நித்தி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பதே மாநில அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே தொடர வேண்டும் என்றும், புதிய கல்விக் கொள்கை தேவையில்லை என்றும், கல்விக்கென்று 3,284 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் தாம் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் தெரிவித்தார். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக திரு விஜய் கூறினார். அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பிரச்சினை, கல்வி, பொருளாதாரம் மற்றும் போக்குவரத்து விவகாரங்களில் தமது அரசு நட்புறவுடன் செயல்படும் என்றும், சட்டம் ஒழுங்கு சிறப்பான முறையில் பராமரிக்கப்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை சகித்துக் கொள்ள முடியாது என்றும், அதற்காகவே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை முதற்கட்டமாக தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசை எதிர்க்கட்சிகள் அவதூறு செய்து வருவதாகவும், ஆனால் கடந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு காவல்துறைக்கு என நிரந்தர இயக்குநர் நியமிக்கப்படவில்லை என்றும், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதற்கு இதுவே காரணம் என்றும் அவர் கூறினார். போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முந்தைய அரசு டாஸ்மாக் வருவாயை முறைகேடாக கட்சி நிதிக்கு பயன்படுத்தியதாக முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்தது, கூச்சல் குழப்பமும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் எதிர்க்கட்சியினருக்கு வாய்ப்பு தரப்படும் என்றார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தாவேக உறுப்பினர்களும் குரல் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சர் பேசி முடித்த பிறகு அவகாசம் தருவதாகவும், விவாதத்திற்கு இடையே குறுக்கிட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன், அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன் ஆகியோர் எழுந்து நேற்றைய கூட்டத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறினார் என்றும், அப்போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் யாரும் குறுக்கிடவில்லை என்றும் தெரிவித்தனா்.
பின்னர் சட்டப்பேரவைத் தலைவர் நேற்றைய பிரச்சினை நேற்றோடு முடிந்துவிட்ட நிலையில் இன்று முதலமைச்சரின் உரைக்கு பின்னர் வாய்ப்பு தரப்படும் என்றும் அதுவரை அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார். பின்னர் வாய்ப்பு அளிக்கப்பட்ட நிலையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், கடந்த திமுக ஆட்சியில் மது விற்பனை தொடர்பாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் தேவை என்றும் அதற்குரிய விளக்கம் அப்போது அளிக்கப்படும் என்றும்

கூறினார். முந்தைய அரசின் மீது பொதுப்படையாக கூறும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், தங்களது ஆட்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சுயேட்சையான சிந்தனையின் அடிப்படையில்தான் ஆதரிக்கிறார்கள் என்றும், அதற்கு வேறு காரணம் இல்லை என்றும் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், தமது கட்சி சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் தமது அமைச்சரவையில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 8 அமைச்சர்களும் 4 பெண் அமைச்சர்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறினார். இதன் காரணமாக அண்ணல் அம்பேத்கரின் 100 கால கனவு நிறைவேறியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை ஆட்சி அமைந்தாலும் கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் அமைச்சரவையில் பங்கு தருவோம் என்று தாங்கள் அறிவித்ததை நிறைவேற்றி காட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எதிர்க்கட்சியினர் தெரிவித்தால் அதனை ஏற்க தாங்கள் தயாராக உள்ளதாகவும் முதலமைச்சர் திரு விஜய் கூறினார்.

0: ஆட்சி அமைந்தாலும் கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் அமைச்சரவையில் பங்கு தருவோம் என்று தாங்கள் அறிவித்ததை நிறைவேற்றி காட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எதிர்க்கட்சியினர் தெரிவித்தால் அதனை ஏற்க தாங்கள் தயாராக உள்ளதாகவும் முதலமைச்சர் திரு விஜய் கூறினார். முன்னதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னசாமி, வி எஸ் காளிமுத்து ஆகியோரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். முடிவில் அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் கொண்டு வந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதன் அடிப்படையில் சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார்.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை ரமேஷ், வாசித்தவர் சுதாகுமாரன்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சபரீஷ்.
1: தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருப்பூர் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பாதுகாப்பு மற்றும் ஒத்திகை மற்றும் விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி மாவட்ட அலுவலர் அண்ணாதுரை தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே முன்னிலையில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இடிபாடிகளில் சிக்கிய நபர்களை மீட்பது மற்றும் தீப்பிடித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்களும் அவசர காலங்களில் செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டது.
2: திருப்பூர் மாவட்ட தொழில்துறையினரின் தொடர் கோரிக்கை காரணமாக June 1 முதல் October 31 வரை 5 மாதங்களுக்கு பருத்தி மீதான அனைத்து சுங்கவரிகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக வரி விலக்கு வாயிலாக ஜவுளித்துறைக்கு போதுமான பருத்தி கிடைக்கும். அதுபோல் ஜவுளி ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்களின் செலவினங்கள் குறையும். நுகர்வோருக்கும் இதன் பலன் கிடைக்கும். நாட்டின் விவசாயிகளின் விருப்பத்தை மனதில் வைத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது ஜவுளித்துறையில் ஒரு நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர ஜவுளித்துறையினருக்கு சந்தையில் போதுமான பருத்தி கிடைப்பதை உறுதி செய்யும். பருத்தி இறக்குமதி மீது இதுவரை 11% வரி விதிக்கப்பட்டு வந்தது. இதனால் உள்நாட்டில் விலை உயர்வதாகவும் தேவைக்கேற்ப பருத்தி கிடைப்பதில் தடங்கள் ஏற்படுவதாகவும் ஜவுளித்துறையினர் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பருத்தி பஞ்சு இறக்குமதிக்கான வரி விலக்கால் ஜவுளி மற்றும் ஆடைத்துறைக்கு பஞ்சு தடையின்றி கிடைக்கும் என தொழில்துறையினர் இதனை வரவேற்றுள்ளனர். PAP பாசன திட்டத்தின் கீழ் திருமூர்த்தி அணையின் மூலம் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் 377,000 ஏக்கர் நிலங்கள் 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டு சுழற்சி முறையில் பாசனத்திற்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. திருமூர்த்தி அணையிலிருந்து பாலார் படுகை 1 மண்டல பாசனத்திற்கு உட்பட்ட 94,521 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் January 24 முதல் வரும் June 8 வரை 135 நாட்களுக்கு உரிய இடைவெளியில் 5 சுற்றுகளாக மொத்தம் 10,250 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்க அரசாணை வழங்கியதை அடுத்து திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் 1 மண்டல பாசன நிலங்களுக்கு கூடுதலாக வரும் July 15 வரை 36 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் திருப்பூர் மாவட்டம் உடுமலை, வடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய வட்டங்கள் மற்றும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, சூலூர் வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் நிலங்கள் 1 மண்டல பாசன நீட்டிப்பால் பயன்பெறும்.
3: இந்திய சைக்கிளிங் சம்மேளனம், கேலோ இந்தியா, இந்திய விளையாட்டு ஆணையம்

0: சமயம் தமிழ்நாடு சைக்கிளிங் சங்கம் மற்றும் திருப்பூர் மாவட்ட சைக்கிளிங் சங்கம் ஆகியவை இணைந்து நடத்திய அஸ்மிதா சைக்கிளிங் லீக் போட்டி திருப்பூரில் சிறப்பாக நடைபெற்றது. பெண்கள் மற்றும் இளம் வீராங்கனைகளின் சைக்கிளிங் திறமைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் நாடு முழுவதும் 100 நகரங்களில் இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் 16 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 10 கிலோமீட்டர், 18 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 15 கிலோமீட்டர் மற்றும் 19 வயதுக்கு மேற்பட்டோர் பிரிவில் 20 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. போட்டியில் ஏராளமான வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பெற்ற வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருப்பூர் மாவட்ட சைக்கிளிங் சங்க தலைவர் தங்கராஜ் மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஆகியோர் ஒருங்கிணைந்து சிறப்பாக நடத்தினர். போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டிருந்ததுடன் பங்கேற்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் நிகழ்வை உற்சாகமாக கொண்டாடினர். 12th சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உடுமலைப்பேட்டையில் சிறப்பு யோகா விழா நடைபெற்றது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இதில் மாணவ மாணவியர்கள் உற்சாகமாக பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டினர். யோகா உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு இளைஞர்கள் போதை பழக்கங்களிலிருந்து விலகி ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க உதவுவதாக நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சனி, காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபீட் நிறுவனம் மூலம் நாடு முழுவதும் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று இந்நிறுவனத்தின் ஏல விற்பனைக்கான நஃபெக்ஸ் இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வளமான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பணிகளில் வேளாண் துறை ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் சாகுபடி குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2014 ஆண்டில் இருந்ததை விட 44% உற்பத்தி அதிகரித்துள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா தற்காலிகமாக விதித்துள்ள 10% வரி அடுத்த மாதம் 24 தேதி வரை மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் என்பதால் அதற்கு முன்பாக வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் வளர்ச்சிக்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் தலைவர் பேராசிரியர்

0: ஆசிரியர் திரு மகேந்திர தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். உரத்துறையை மேம்படுத்தும் வகையில் நானோ யூரியா, வேம்பு கலந்த யூரியா போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஊட்டச்சத்துடன் இணைந்த வேளாண் மானியம் உள்ளிட்ட திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் மொத்த வருவாயில் 1/5 வேளாண்மையிலிருந்து கிடைப்பதாகவும், மொத்த பணியாளர்களில் 43% பேர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிராமப்புற வளர்ச்சி நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். வேளாண் மற்றும் வேளாண்சார் துறைகளின் வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் 4.4% உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கால்நடை மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சி 7% உயர்ந்துள்ளதாகவும் திரு மகேந்திர தேவ் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு தூதர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், பெண் குழந்தைகளின் முக்கியத்துவம், அவர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்து இவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் என்று தெரிவித்தார்.
1: பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற இந்த திட்டம் அரசால் செயல்படுவதிலிருந்து சேலம் மாவட்டத்தை குறிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் சில பகுதிகளில் கொஞ்சம் வந்து கவலைக்குரியதாக இருக்கிறது. இதனால் அதை வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோட்டத்தில் இந்த திட்டத்தை நம்ம வந்து ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணி பண்ணணும். குறிப்பாக அங்கன்வாடி மையங்களின் மூலமாகவும், மருத்துவத்துறை மூலமாகவும், தாய்மார்களுக்கும் பெண் குழந்தைகள் பரவற்றிக்கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வு, மகப்பீடுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுத்து வரோம். இதோடு சேர்த்து கல்வித்துறையில பல்வேறு முயற்சிகளையும் இருக்கவும் நமது விளையாட்டுத்துறை சார்பில் பெண் குழந்தைகளுடைய தைரியத்தையும் அவர்களுடைய தன்னம்பிக்கையும் வளர்க்கும் விதமாக இது போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை அவர்கள் ஊக்குவிப்பதற்காக எடுத்துக்கொள்வோம்.
0: இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போவதாக தெரிவித்தார்.
2: என் பேரு சவிதா ஸ்ரீ, கவர்மெண்ட் மாடல் ஹை செகண்டரி ஸ்கூல் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்கூல்ல இருந்து நான் வரேன். இங்க பெண்கள் கற்பிப்போம், பெண்களை காப்போம் அப்படிங்கிற இதுல வந்துட்டு கலெக்டர் எங்களுக்கு வந்துட்டு நிறைய அறிவுறுத்திருக்காரு. அதை வந்துட்டு ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்கிட்ட, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்டலாம் வந்துட்டு எடுத்து சொல்லுவேன். பெண்களை எல்லாரையும் படிக்க வைங்க, எல்லாரையும் சமமா பாருங்க, பெண்களை ஒதுக்காதீங்க, அவங்களுக்கும் எல்லா உரிமையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் பெண்களுக்காக, பெண்கள் படிப்புக்காக நான் வந்துட்டு குரல் கொடுப்பேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. கியூட் இணையதளத்தில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாண்டு 15 லட்சம் பேர் இத்தேர்வுகளுக்காக விண்ணப்பித்திருந்ததாகவும், இதில் 11 லட்சம் பேர் மட்டுமே தேர்வு எழுதியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 321 நகரங்களிலும் 13 வெளிநாட்டு மையங்களிலும் இத்தேர்வுகள் நடைபெற்றதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கார்பன் மாசுகளால் நீர், நிலம் மற்றும் காற்றுக்கு ஏற்படும் பாதிப்புகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பருவநிலை விழிப்புணர்வு வார நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்யவும் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். 2030 இந்நிறுவனங்கள் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி கட்டமைப்பில் முழுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராய வேண்டும் என்றும் திரு

0: அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக்கொண்டார். இளைய தலைமுறையினர் அரசியல் சாசன மற்றும் ஜனநாயக மாண்புகளை அறிந்து கொள்ளும் வகையில் நாடு முழுவதும் வந்தே மாதரம் முகாம்கள் நடத்தப்படும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் 20 முகாம்கள் நடத்தப்படும். இதில் 15 to 29 வயதிற்கு உட்பட்ட 150 இளைஞர்கள் பங்கு பெறுவர். ஒவ்வொரு முகாமிலும் 6 வெளி மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இதில் பங்கு பெறுவர். வடகிழக்கு மாநில இளைஞர்கள் இம்முகாம்களில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இம்முகாம்களில் 50% பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது வந்தே மாதரம் முகாம் நாளை மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தொடங்குகிறது. இந்த முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் உதித் கம்போஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் மேக்சிம் ஷின்னை வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள்
2: நேரம் 7:25.
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர். உழவர்களுக்கான அறிவிப்புகள். முதலில் ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளலாம். மஞ்சள் விலையானது ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 14,642 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,169 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,470 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 9,839 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 14,729 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,909 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,444 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,099 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 14,402 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,709 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,469 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,599 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 15,329 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,039 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,569 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,299 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். கால்நடை வளர்ப்பு பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, நடப்பு 2026 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி வகுப்பு வரும் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று 63 காலப்பட்டி பிரிவு சரவணம்பட்டி கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற உள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரிலோ அல்லது 0422-2669-9965 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இப்பயிற்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சிக்கான நேரம் காலை 10:30 முதல் மாலை 4 மணி வரை. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2026 ஜூன் மாதத்திற்கான வேளாண்மை உற்பத்தி குழு கூட்டம் வரும் 25/6/2026 வியாழக்கிழமை அன்று காலை 9:30 மணியளவில், அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகளின் குறைதீர் கூட்டம் காலை 10:30 மணியளவிலும், கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள 2ம் தள கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் இந்த விவசாயிகள் குறைதீர்க்கும்

0: கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு விவசாயம் தொடர்பான தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தங்களது விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மனுக்கள் அளிக்குமாறு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டோம்.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: PKM 1 அப்படிங்கிற ரகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பெரிய குளத்திலேருந்து உங்களுக்கு ஒட்டுக்கட்டின செடியாகவே இது கிடைக்குது. 3 வருஷத்துலேயும் காய்ப்புக்கு வர ஆரம்பிக்கும். பொருளாதார மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துலேருந்து கிடைக்கும். அப்போ ஒரு மரத்துக்கும் 250 கிலோ பழம் கிடைக்கும்.
1: புளி சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ஆர். சித்ரா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
4: நேரம் 7:29. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புளி சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ஆர். சித்ரா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது.

அனைவருக்கும் வணக்கம். இப்போ உங்களுக்கு வாசனை பயிர்களில் ஒரு முக்கிய பயிரான புளியோட சாகுபடி தொழில்நுட்பங்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். புளிய மரம் வந்து முதல்லலாம் பார்க்குறப்ப ரோட்டு உரத்தில் தான் புளிய மரம் இருக்கும், பெரிய தோப்பாலாம் உங்களுக்கு இருந்தது கிடையாது. இப்போ ரோடை வந்து அகலப்படுத்துவதற்காக எல்லா புளிய மரமும் அழிக்கப்பட்டு விட்டது. அதனால தான் இப்போ வந்து விவசாயிகள் அதிக பேர் புளிய தோப்பாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இப்போ புளியோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகரிச்சுக்கிட்டே போகுது. புளி வந்து ஒரு வெப்பமண்டல பயிர், இது ஆப்பிரிக்காவை வந்து தாயகமாக கொண்டது. இந்த புளியில் உள்ள பழத்தில் வந்து டார்டாரிக் அப்படிங்கிற ஒரு அமிலம் இருக்கும். இந்த டார்டாரிக் அமிலம்தான் வந்து புளிப்புத்தன்மையை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது. புளி வந்து நம்மளோட இந்திய சமையலில் வந்து ஒரு முக்கிய பங்காக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். முதல் வந்து ஒரு 2010-12 பார்த்தீங்கன்னா புளியோட சாகுபடி வந்து 1.58 லட்சம் ஹெக்டரில் தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளியோட சாகுபடி வந்து கிட்டத்தட்ட வந்து 30,000 ஹெக்டர் நிலத்தில் வந்து, அதாவது 2.02 லட்சம் நிலத்தில் வந்து இந்தியாவில் சாகுபடி செய்யப்படுது. அதே தமிழ்நாடு வந்து புளியோட பரப்பளவில் வந்து இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்குது. உற்பத்தியிலையும் தமிழகம்தான் வந்து முதல் இடத்துல இருக்குது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 30,000 ஹெக்டரில் புளி சாகுபடி செய்யப்பட்டு 9.5 லட்சம் டன்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுது. இதில் வந்து இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 16,000 டன்கள் வந்து புளி ஏற்றுமதி செய்யப்படுது. இதனால் ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் வந்து நம்மளுக்கு அந்நிய செலாவணி கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக புளி சாகுபடி செய்யக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, மதுரை, தருமபுரி, திருச்சி, ஸோ இந்த மாவட்டத்தில் தான் வந்து புளி வந்து நல்லா சாகுபடி செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எங்கெங்கே வறட்சியான பகுதியாக இருக்குது, வறண்ட நிலமாக இருக்குதோ அங்கே எல்லாமே வந்து இப்போ புளி வந்து சாகுபடி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய குளம் 1, பெரிய குளம் 2, இந்த 2 ரகங்களும் வந்து பெரிய குளத்தில் உள்ள தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து வெளியிடப்பட்ட ரகம்தான் வந்து பெரிய குளம் 1, பெரிய குளம் 2. அது இல்லாமல் உரிகம், ஹாசனூர், தும்கூரு, பிரதிஸ்தான், DTS 1, அப்புறம் யோகேஸ்வரி போன்ற ரகங்கள்லாம் வந்து இப்போ சாகுபடியில் இருக்குது. இதில் வந்து அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய ரகங்கள் வந்து PKM 1 அப்படிங்கிற ரகம். இது உங்களுக்கு வந்து ஒட்டுக்கட்டின செடியாகவே உங்களுக்கு கிடைக்குது. அதாவது வந்து தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரிய குளத்துலேருந்து உங்களுக்கு ஒட்டுக்கட்டின செடியாகவே இது கிடைக்குது. இது வந்து 3 வருஷத்துலேயே நம்மளுக்கு காய்ப்புக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பொருளாதார மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துலேருந்து கிடைக்கும். அப்போ ஒரு மரத்துக்கு உங்களுக்கு வந்து 250 கிலோ வந்து பழம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து அதிக அளவு செலவு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு கிடையாது. ஒரு மிதமான அளவு நம்ம வந்து சாகுபடிக்கு செலவு செஞ்சாலே போதும், நல்லா நம்ம பலனை வந்து பெறலாம். இது வந்து PKM 1 ஒரு ரகம். அடுத்த இன்னொரு ரகம் வந்து PKM 2 அப்படிங்கிறது. இது வந்து சிவப்பு புளி அப்படிம்பாங்க. இதில் புளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பு கலரில் இருக்கும். இது மெயினாக வந்து அந்த நிறமேற்றுதல் தொழிற்சாலைக்கு அதிகமாக அதை பயன்படுது. இதுலேருந்து நம்ம இந்த சிவப்பு புளியிலேருந்து உங்களுக்கு வந்து அந்த சிவப்பு கலர், அதாவது அந்த ஆந்தோசைனின் அப்படிங்கிற நிறமே வந்து சாதாரணமாக வந்து நம்மளுக்கு தக்காளி, நாவல் பழம் இதில் எல்லாம் இருக்கும். அதை விட அதிகமாக திராட்சையில எல்லாம் இருக்கும். அதை விட அதிகமாக வந்து இந்த சிவப்பு புளியில் வந்து ஆந்தோசைனின்கிற நிறமே வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை வந்து அதிகமாக கொண்டது. அதனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு புளியிலேருந்து வந்து புளியம்பழ கூழ் தயாரிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புளியம்பழ சர்க்கரையோட கலந்து உருண்டை மாதிரி தயாரித்து புளி மிட்டாய் மாதிரி தயாரிக்கலாம். ஸோ இது எல்லாமே நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து இந்த PKM 2 அப்படி

அப்படிங்கிற சிவப்பு புளியிலேருந்து தயாரிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உரிகம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய வகைகள் இருக்குது, அது அந்தந்த இடத்துல நீங்கள் சாகுபடி செய்யலாம். இதுக்கு மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த மண் அந்த மண்ணுலாம் கிடையாது, எந்த மண்ணுலேயுமே இது வந்து கற்கள் நிறைந்த உப்பு மண்ணாக இருந்தாலும் சரி, காரத்தன்மை உள்ள மண்ணாக இருந்தாலும் சரி, மண் அரிமானம் உள்ள பகுதியாக இருந்தாலும் சரி, எந்த மண்ணில் இருந்தாலும் இது நன்கு வளரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வெப்பமண்டலம் மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகளில் வந்து வளரக்கூடியதாக இருக்கும். இது வந்து உரை பனியினை தாங்காது, வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. அதனால் வறண்ட பகுதியில் நீங்கள் புளியை சாகுபடி பண்ணலாம். பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் நீங்கள் நடவு செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து இப்போ இனப்பெருக்கம்னு பார்த்தீங்கன்னா விதைகள் மூலியமாக பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 8-9 வருஷம் ஆகும் உங்களுக்கு காய்ப்புக்கு வர்றதுக்கு. அதனால் ஒட்டுச்செடியை நடவு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 வருஷத்துலேயே நம்மளுக்கு வந்து காய்ப்புக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிலத்தை வந்து நல்லா உழுது விட்டுட்டு 10 மீட்டர் இடைவெளியில் நீங்கள் குழி எடுக்கணும். ஒவ்வொரு குழியும் எவ்வளோ நீள ஆழ அகலத்தில் எடுக்கணும்னா 1 மீட்டர் நீள ஆழ அகலத்தில் எடுக்கணும். அப்போ எடுக்கிறப்ப ஒரு மேல்மண்ணை ஒரு புறமும் கிழக்கு புறம் மேல்மண்ணை போட்டிங்கன்னா மேற்கு புறம் வந்து கீழ்மண்ணை போடணும். அப்புறம் அந்த கீழ் மண்ணு கூட வந்து நன்கு மக்கிய தொழு உரம் அது மாதிரி வேப்பம் புண்ணாக்கு இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு கலந்து மேல்மண்ணோட இது எல்லாத்தையும் கலந்து மொதல் வந்து குழி எடுத்ததுக்கப்புறம் 1 மாதத்துக்கு ஆற போடணும் குழியை. அப்போ ஆற போடுறப்ப உங்களுக்கு என்ன ஆகுனா குழியில் இருக்கிற அந்த நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா பூஞ்சை இந்த மாதிரியெல்லாம் வந்து செத்துப்போகும் சூரிய ஒளிப்பட்டு. அதுக்கப்புறம் அந்த மேல் மண்ணு கூட தொழு உரம் வேப்பம் புண்ணாக்கு இது எல்லாத்தையும் கலந்து குழியை வந்து 3/4 மூடி மழை வர நேரத்தில் அதாவது ஜூன் ஜூலை மாதத்தில் நீங்கள் வந்து இந்த ஒட்டுக்கட்டின செடியை வந்து குழிக்கு நடுவில் வச்சு நல்லா மண்ணை வச்சு கையால் நல்லா அணைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீர் கட்டணும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக 2 குச்சியை வந்து கிராஸாக செடிக்கு அந்த சைடு இந்த சைடு ஒன்று வச்சு கிராஸாக செடியோடு சேர்த்து கட்டி விட்டிங்கன்னா அந்த செடி வந்து காற்றுல விழாமல் இருக்கும்.

0: புளி சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலைக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ஆர். சித்ரா அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: 7 நாளைக்கு ஒரு தடவை வந்து நீர் பாய்ச்சணும். அதே மாதிரி தண்ணி வந்து இதுக்கு வந்து அதிகமாக தேவைப்படாது. மொதல் வருஷம் மட்டும் நீங்கள் வந்து நிலம் வந்து காயாமல் இருக்கிறதுக்கு போதுமான அளவு தண்ணீர் விட்டுருங்க. அது வளர்ந்து செடி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து தண்ணி தேவைப்படாது முக்கியமாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து ஊடு பயிராக வந்து காய்கறி பயிர் வாழை எதுனாலும் வந்து நீங்கள் வந்து ஊடு பயிராக நீங்கள் வந்து புளியந்தோப்புக்குள்ளார நீங்கள் ஊடு பயிர் பண்ணலாம். ஆனால் 5 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு காய்ப்புக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் கிளைகள்லாம் உற்பத்தி ஆக

0: அது ஒன்றோட ஒன்று படுறப்போ உங்களுக்கு வந்து நிழல் கிடைக்காது. அப்போ நீங்கள் எந்த ஊடு பயிரும் நீங்கள் போட முடியாது. அதனால் 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஊடு பயிர் போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 2-3 ஆண்டுகளுக்கு மரங்களை வந்து வடிவமைக்கணும். அதனால் நீங்கள் வந்து ஒரு அதை வந்து ட்ரைனிங்னு சொல்லக்கூடிய ஒரு முறை மூலியமாக மரங்களை வந்து அது குச்சி மாதிரி நீண்டு வளர்ந்து போகும். அதுக்கு வந்து நம்ம கட் பண்ணி அந்த கிளைகள் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக கட் பண்ணி ஒரு கொடை வடிவத்தில் நம்ம வந்து மரங்களை வந்து 2-3 வருஷத்துக்குள்ளார அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஷேப்லேயே உங்களுக்கு வரும். மெயினாக வந்து நான் சொன்ன மாதிரி 5 வருஷத்துக்குள்ளார நீங்கள் முருங்கை, எள்ளு, சோளம் அந்த மாதிரி ஊடு பயிராக வந்து நீங்கள் சாகுபடி செய்யலாம். அதுக்கப்புறமேலே வளர்ந்த மரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் காய்ந்த மற்றும் குறுக்கு நெடுக்காக உள்ள கிளைகளை வந்து வெற்றி அகற்ற வேண்டும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து வடிவமைத்தல் மற்றும் கவாத்து செய்தல் புளியில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உர மேலாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்கு காய்க்கக்கூடிய மரம் ஒன்றுக்கு 200 கிராம், 150 கிராம், 250 கிராம் அப்படின்னு தரக்கூடிய தலைமணி சாம்பல் சத்தை வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம கொடுக்கணும். அதை எதோட சேர்ந்து கொடுக்கலான்னா 25 கிலோ தொழு உரம், 2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலந்து நல்ல மழைக்காலங்களில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு செடிக்கும் கொடுத்தோம் அப்படின்னா அதோட வளர்ச்சி வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காது. நோய் தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் நோய் தான் வந்து இதில் இருக்கும். அதுக்கு வந்து நனையும் கந்தகம் வந்து 1 லிட்டருக்கு 2 கிராமுங்கிற அளவில் கலந்து தெளித்தோம் அப்படின்னா அந்த சாம்பல் நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி இலை தின்னும் புழுக்கள் இருக்கும், அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மோனோக்ரோட்டோபாஸ் அப்படிங்கிற மருந்தை வந்து 1 லிட்டருக்கு 2 மில்லிங்கிற அளவில் கலந்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறமேலே உங்களுக்கு வந்து இவ்வளோதான், இதில் வந்து ஒரு பெரிய பராமரிப்பெல்லாம் உங்களுக்கு கிடையாது. போதுமான அளவு வந்து நீங்கள் தண்ணி கொடுத்துட்டு இருந்தாலே போதும். முத வருஷத்துக்கு நான் சொன்ன அளவுக்கு உரத்தை கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து நல்லா செடி வளர ஆரம்பிச்சிடும். 3வது வருஷம் உங்களுக்கு காய்ப்புக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மரத்துலேருந்து காயை வந்து அறுவடை செஞ்சுக்கலாம். எவ்வளவு நம்மளுக்கு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு 6-7 வருஷம் ஆன மரத்துலேருந்து ஒரு மரத்துக்கு 200-250 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு வந்து பழம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பழத்தை அறுவடை பண்ணி அதை ஓட நீக்கிட்டு அதில் உள்ள அந்த நார் கொட்டை எல்லாத்தையும் நீக்கிட்டு அதை பதப்படுத்தி நீங்கள் புளியாக வந்து வியாபாரம் செய்யலாம். இந்த புளி அதிக அளவு சத்துக்கள் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒவ்வொரு பகுதியுமே நம்மளுக்கு வந்து பயன்படக்கூடியதாகவே இதில் இருக்குது. அதனால் புளி வந்து ஒரு வறண்ட நிலத்தில் நம்மளுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு பயிராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதனால் நீங்கள் புளியை வந்து சாகுபடி பண்ணி நல்லா மகசூல் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த புளியோட சாகுபடியில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா என்னுடைய நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 99-427-66-9-22 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி புளியோட சாகுபடி நுட்பங்களில் என்ன டவுட் இருந்தாலும் என்னிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.
1: இதுவரைக்கும் புளி சாகுபடியில் ரகங்கள் எவ்வளவு இருக்குது புளியை பொறுத்த வரைக்கும், இதை விதையாக ஊன்றதை விட செடியாக நட்டோம்னா நமக்கு நிறைய பலன் கிடைக்கும், சீக்கிரமே பலன் கிடைக்கும், இதில் உரம் எவ்வளவு கொடுக்கணும், நீர்ப்பாசனம் எப்படி செய்யணும், இதில் சாம்பல் நோய் தாக்குதல் இருக்குது, இலை தின்னும் புழு தாக்குதல் இருக்குது, இதை எப்படி கட்டுப்படுத்தலாம், இந்த புளிக்கான தேவைகள் எவ்வளவு இருக்குது, இதில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்னென்ன செய்கிறாங்க, இதோட சந்தை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, அதனால் புளி சாகுபடியை கண்டிப்பாக நம்ம செய்யலாம் அப்படின்னு நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ஆர். சித்ரா அவர்கள்.

தொடர்ந்து சில வேளாண் தகவல்களை தெரிந்து கொள்வோம். இந்தியா மனமூட்டும் பயிர்களின் தாயகம் என்று போற்றப்படுகின்றது. இப்பயிர்கள் உலக மக்களால் தங்கத்திற்கு இணையாக மதிக்கப்படுகின்றன. இவை ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்திய வணிகப் பொருளாக கருதப்படுகின்றன. உலக மனமூட்டும் பயிர்கள் வணிகத்தில் 30% இந்தியாவிலிருந்தே பெறப்படுகிறது. இந்திய மனமூட்டும் பயிர்கள் உணவு சுவையூட்டியாகவும் மருந்துகளாகவும் வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்திய மனமூட்டும் பயிர்கள் அவற்றின் மணம் மற்றும் சுவைக்காக உலகம் முழுவதும் விரும்பப்படுகின்றன. இந்தியாவில் உள்ள மாறுபட்ட தட்ப வெப்பநிலைகள் பல்வேறு வகையான மனமூட்டும் பயிர்கள் பயிரிடுவதற்கு ஏற்றதாக அமைகின்றன. பெரும்பாலும் அனைத்து மாநிலங்களும் இப்பயிர்களை சாகுபடி செய்கின்றன. பல மனமூட்டும் பயிர்கள் சிறிய அளவிலேயே பயன்படுத்தப்படுகின்றன, ஆனால் அவை பல வகைகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குகின்றது. சர்வ சுகந்தி எனும் மனமூட்டும் பயிர் மிர்டேசி குடும்பத்தை சார்ந்தது. பிரியாணிக்காய் அல்லது பிரியாணி இலை என்று அழைக்கப்படும் இம்மனமூட்டும் பயிரின் காய வைக்கப்பட்ட காய்கள் மற்றும் இலைகள் உணவு வகைகளில் மனமளிப்பதற்கு பயன்படுகிறது. இது

0: அனைத்து பயிர்களின் அதாவது ஜாதிக்காய், கிராம்பு, லவங்கப்பட்டை மற்றும் மிளகு ஆகியவற்றின் மனத்தை தன்னகத்தே கொண்டிருப்பதால் ஒருங்கிணைந்த மணப்பயிர் என்றும் பெயர் பெற்றுள்ளது. இதன் காய்கள் மிளகினை ஒத்து இருப்பதால் இது பிமெண்டோ என்று அழைக்கப்படுகிறது. இது மேற்கிந்திய தீவுகள் மற்றும் மத்திய தென் அமெரிக்க நாடுகளில் தோன்றிய பயிராகும். இது ஜமேக்கா தீவுகளில் அதிக அளவில் பயிரிடப்படுவதால் ஜமேக்கன் மிளகு எனவும் அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் நீலகிரி மலைத்தொடரின் சில பகுதிகள் அதாவது கல்லார் பர்லியாரில் பயிராகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகேந்திரகிரி பகுதிகளில் பயிரிடப்படுகிறது. இந்த பயிரின் காய்கள் மற்றும் இலைகள் உணவு வகைகளில் மணம் சேர்க்க பயன்படுகிறது. உலர்ந்த காய்களிலிருந்து வாசனை எண்ணெய் நீராவி வடித்தல் மூலம் சேகரிக்கப்படுகிறது. இந்த வாசனை எண்ணெயில் யூஜினால் என்ற ரசாயன பொருள் உள்ளது. இதிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் சூப், சாஸ், கெச்சப், ஊறுகாய், இறைச்சி, கறிமசால் பொடி மற்றும் கேக் போன்ற பொருள்களில் வாசனையூட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மலபார் புளி என்று அழைக்கப்படும் குடம்புளி மனமூட்டும் பயிராகும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் குடம்புளி இப்போது இந்தியாவின் மித வெப்ப மண்டல பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மலேசியா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை சார்ந்த இப்பயிர் கேரளா மற்றும் பிற தென்னிந்திய பகுதிகளின் வீட்டுத் தோட்டங்களிலும் நீலகிரி மலைச்சரிவுகளிலும் வளர்க்கப்படுகிறது. புளிப்பு சுவையுடைய இது புளிக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகின்றது. குடம்புளி கேரள மலைப்பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது. குடம்புளியில் அதிக அளவில் சர்க்கரை சத்தும் டார்டாரிக் அமிலமும் உள்ளதால் மருத்துவத்தில் பெரிதும் பயன்படுகிறது. பழத்தில் 30% ஹைட்ராக்சி சிட்ரிக் அமிலம் அடங்கியுள்ளது. இந்த அமிலம் இதய சம்பந்தமான நோய்களை குணமாக்கும் தன்மையுடையது. இது இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்க வல்லது. இதன் விதைகளில் 31% வரை கொழுப்பு சத்து உள்ளது. மரத்தின் பட்டைகளிலிருந்து பெறப்படும் மஞ்சள் நிற கோந்தானது மருத்துவத்தில் பயன்படுகின்றது. மேலும் உடல் தசைகளை வலுவாக்குவதோடு சர்க்கரை வியாதியை நிவர்த்தி செய்யும் தன்மையும் குடம்புளிக்கு உள்ளது. கோக்கம் கர்சீனியா கம்போஜியா என்று அழைக்கப்படும் கோக்கம் புளிப்பான ஒரு வகை பழமாகும். கோக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையோரம், மகாராஷ்டிரா, கொங்கன், மேற்கு வங்காளம், குஜராத் மற்றும் அசாம் ஆகிய பகுதிகளில் நன்றாக வளர்கின்றன. கொங்கன் பகுதிகளில் கோக்கம் மரங்கள் ஆற்றோர படுக்கைகளில் அதிகமாக காணப்படும். புளிக்கு பதிலாக இதன் பழங்கள் பயன்படுத்தப்படுகிறது. கோக்கம் அமிலம் மற்றும் சிட்ரிக் அமில சத்துக்களையும் கொண்டுள்ளது. பதப்படுத்தப்பட்ட கோக்கம் உணவு வகைகளுக்கு புளிப்புத்தன்மையை கொடுக்க பயன்படுகிறது. கோக்கம் இந்தியாவிலிருந்து சான்சிபார் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. விதைகளில் 23-26% கொழுப்புச்சத்து அடங்கியுள்ளதால் இதிலிருந்து வெண்ணெய் தயாரிக்கப்படுகிறது. இந்த வெண்ணெய் விதை பருப்புகளை உடைத்து அரைத்து அவற்றை தண்ணீரில் வேக வைக்கும் பொழுது தண்ணீரின் மேற்பரப்பிலிருந்து வெண்ணெய் தனியாக பிரித்து எடுக்கப்படுகிறது. அதிக சத்துக்களை கொண்ட சற்று துவர்ப்பு தன்மை கொண்ட இந்த வெண்ணெய் மருத்துவத்திலும் உணவிலும் பயன்படுத்தப்படுகிறது.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940938335
1: அல்லது
2: 8220469549
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கி கணக்கு எண் 1066313858288 என்ற வங்கி கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இத்துடன் இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய மூன்று முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சினி காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை தீர்மானிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும், நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல்னினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்கள் பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும், அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதை அடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், மாவட்ட அளவிலான தயார்

0: நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக்கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களை கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப் பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழி கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக்கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: President Draupadi Murmu presented the Padma Awards at the second civil investiture ceremony at Rashtrapati Bhavan this evening. Journalist P. Narayanan was awarded the Padma Vibhushan in the category of Literature and Education, and former judge K.T. Thomas was given the Padma Vibhushan in Social Work. Former tennis player Vijay Amritraj, actor Mammootty and playback singer Alka Yagnik received the Padma Bhushan Award. This year, the government had announced a total of 131 Padma Awards. These include 5 Padma Vibhushan, 13 Padma Bhushan and 113 Padma Shri Awards. The Ministry of External Affairs today informed that 10 Indian flagged vessels are still in the Persian Gulf region. Addressing media in New Delhi this afternoon, Ministry spokesperson Radhir Jaiswal said that since the signing of MOU between the US and Iran on the 17th of June, 11 India-bound vessels have transited through the Strait of Hormuz.
2: Since the signing of the MOU on 17th of June, 11 India-bound vessels have transited through the Strait of Hormuz. The vessels include 3 India-flagged crude oil tankers, each carrying 2,85,000 metric tons of crude oil, 1 foreign-flagged LPG carrier, 1 foreign-flagged crude oil tanker, and 6 foreign-flagged bulk carriers carrying fertilizer cargo. And it is our expectation and hope that the remaining Indian-flagged vessels would also be able to cross the Hormuz soon.
1: Responding to the comments made by Pakistani Defence Minister Khwaja Asif on the situation in Pakistan-occupied Kashmir, Mr. Jaiswal said, such remarks are desperate attempts by the neighbouring country to cover up its own failings. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan today said that the government is making advanced preparations to help farmers deal with the possible impact of a weak monsoon caused by El Nino. Addressing a press conference in New Delhi, Mr. Chauhan said that the country had so far seen around 43% less rainfall and that the monsoon was expected to remain weak in July too.
3: Overall rainfall has been 43% below normal so far, and according to the weather forecast, conditions are likely to remain weak until the week ending 2nd July. This means that our kharif crops could be affected. We have been preparing for such situations for quite some time. An assessment has also been carried out to determine how many districts may be affected. Based on the current projections, around 315 districts are likely to experience deficient rainfall.
1: Prime Minister Narendra Modi has stressed on Nagrik Devo Bhava and urged the officers to keep citizens at the centre of governance. Interacting with 183 officer trainees of IAS 2024 batch who have been attached as assistant secretaries in various ministries and departments in New Delhi today, Mr. Modi called upon young civil servants to lead India's journey towards Viksit Bharat at 2047. The Prime Minister also highlighted the growing role of women in nation building, noting that more than 40% of the current

எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். இசை வி எஸ் நரசிம்மன். தொடர்ந்து வரக்கூடிய பாடல் இதம் இதம் நிகழ்ச்சியில் இங்கேயும் ஒரு கங்கை திரைப்படத்திற்காக கங்கை அமரன் பி சுஷீலா பாடியது. இசை இளையராஜா.

0: இன்று இரவு 9:30 மணிக்கு இரு மேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: பார்வையில இடையினம் இல்லைன்னா அந்த இரு போயிடுது, அப்ப அது பாவை ஆயிடுது. அதான் இலக்கணத்திலயும் சரியா கொடுத்திருக்காரு பாவைய, அவரோட கற்பனையே அலாதி இல்லையா.
0: மன்னரும் அரசரும் சிறப்பு மயிலிறகு.

எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திற்காக. இசை இளையராஜா. இணைந்திருக்கின்றோம் நேர்களே இதம் ரிதம் நிகழ்ச்சியில். நேர்களே நாளை பகல் 11:30 மணிக்கு வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை.

0: அவ்வை உரை வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். டி நித்யா அவர்கள் வழங்கும் கவிதைகள் இடம்பெறுகிறது.
1: கபகரிசா ரிசசதசா, கபகரிசா ரிசசதசா.

0: மகுடி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: நாளை இரவு 9:30 இரு மேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
2: பார்வையில இடையினம் இல்லைன்னா அந்த இரு போயிடுது, அப்ப அது பாவையாயிடுது. அதான் இலக்கணத்திலயும் சரியா கொடுத்திருக்காரு பாவைய. அவரோட கற்பனையே அலாதி இல்லையா.
1: மன்னரும் அரசரும் சிறப்பு மயிலிறகு

கேட்ட பாடல் கண்மணியே பேசு திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், சித்ரா பாடியது, இசை ரவீந்திரன். தொடரக்கூடிய பாடல் இதம் ரிதம் நிகழ்ச்சியில். மிஸ்டர் கார்த்திக் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, இசை வி எஸ் நரசிம்மன்.

நேர்களே, நாளை மதியம் 2:30 மணிக்கு ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் தஞ்சை நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் செஞ்சேரிமலை ஓவியர் கே. நாகராஜன் மற்றும் எஸ். கவிதா ஆகியோருடன் நேர்முகம்.

வந்த காற்று என் பாட்டை கொண்டு வந்து தந்ததா, நேற்று வந்த காற்று என் பாட்டை கொண்டு வந்து தந்ததா, சொல்லு.

காற்று என் பாட்டை கொண்டு வந்து தந்ததா, சொல்லு சொல்லு என் கண்மணி. நேற்று வந்த காற்று என் பாட்டை கொண்டு வந்து தந்ததா, சொல்லு சொல்லு என்

0: ஆனந்தமான அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். இதம் ரிதம் நிகழ்ச்சியில் கேட்ட பாடல் இன்னிசை மழை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா.
1: நாளை இரவு 9:30 மணிக்கு இரு மேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
2: பார்வையில இடையினம் இல்லைன்னா அந்த இரு போயிடுது, அப்ப அது பாவை ஆயிடுது. அத இலக்கணத்திலயும் சரியா கொடுத்திருக்காரு. பாவைய அவரோட கற்பனையே அலாதி இல்லையா.
1: மன்னரும் அரசரும் சிறப்பு மயிலிறகு

0: இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். 8:53 கேட்ட பாடல் தர்மயுத்தம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா.
1: நாளை இரவு 9:15 சிறப்பு மயிலிறகு மன்னரும் அரசரும்.
2: ஒரு குட்டி பல்லவின்னு தான் சொல்லணும். இது 4 syllables, அடுத்த லைன்ல 7 syllables. காற்றுல இயல்பா அப்படி நம்மளுடைய சிறகு மாதிரி புடவை அப்படி பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரீசி சாங்.
1: இருமேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி மறவாமல் கேளுங்கள்.

இதம் ரிதம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த பாடல் சவால் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேர்களே, நாளை இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பல்கலை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 2 அங்கக வேளாண்மையில் கலை மேலாண்மை உத்திகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை

0: வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. முரளி அர்த்தனாரி அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: இசை என்றென்றும் நம்மளுடைய மனசை இணைக்கக்கூடிய ஒரு இனிய பாலமாக தொடர்ந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய மனதிற்கு பிடித்த இந்த இதம் ரிதம் நிகழ்ச்சியில் இதமான பாடல்களையெல்லாம் நம்ம கேட்டு ரசித்தோம். மீண்டும் இந்த நிகழ்ச்சி நாளை இரவு கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, மற்றும் ஒரு நாளில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது நான் உங்கள் ஐஸ்வர்யா.

0: recipients. Government says it is making advanced preparations to help farmers deal with the possible impact of weak monsoon caused by El Nino. IMD issues orange alert for thunder squall in Delhi, Haryana, Chandigarh and West Uttar Pradesh till tomorrow. Indian men's hockey team beat arch rivals Pakistan 4-3 in opening match of FIH Pro League in London. And in FIFA World Cup, Portugal to take on Uzbekistan in Houston, US. That's all in the news at 9. Good night.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி 103 FM நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இதமான இரவு வணக்கம். நேரம் 9:15. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு. மலர்களாடும் இன்ப வனத்தில் மனம் மகிழத் துவங்கும். பொன்னான வேளையில் அலைமோதும் உள்ளம் உவந்தே துணையை தேடும். காதல் இன்பத்தில் கலந்து கனவின் மாய உலகின் இன்பங்களை இசைக்க வரும் பாடல் அன்னையின் ஆணை திரைப்படத்திலிருந்து. இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு, பாடலாசிரியர் கோமா பாலசுப்ரமணியம், பாடியோர் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா. நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது உங்கள் நான் அர்ஜி பியூலா சாம்சன்.

நேரம் 9:20 ஆகாஷ்வாணி 103 FM-ல மயிலிறகு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். பொங்கும் இளமை தங்கும் முகம், பொன்னான களைகள் ஆடும் இந்நிலத்தில் பிறந்த மங்கையர் திலகம், மின்னார் மேனி மின்னம் மிடுக்கும் அன்ன நடை பயில வலம் வரும் எங்கள் ராணி, எழிலில் சிறந்த மாது மணி என புகழ்ச்சி பா இசைக்க வரும் பாடல் மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் ஏ மருதகாசி, பாடியோர் ஜிகி கே ஜமுனாராணி.

ஆகாஷ்வாணி 103 FM-ல நேரம் 9:25 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு. அன்பு மொழியை கூறாமல் அருகில் அமர்ந்து பேசாமல் விட்டு சென்ற அவரை தேடுகிற மனம், பாட குயிலிருந்தும் பார்த்து பேச கிளி இருந்தும் வார்த்தையின்றி மனம் மயங்குவதை வர்ணிக்கும் பாடல் மாலையிட்ட மங்கை திரைப்படத்திலிருந்து. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன், பி. சுஷீலா பாடியது.

0: நாளை இரவு 9:15 சிறப்பு மயிலிறகு, மன்னரும் அரசரும்.
1: ஒரு குட்டி பல்லவின்னு தான் சொல்லணும். இது 4 syllables, அடுத்த லைன்ல 7 syllables. காற்றுல இயல்பா அப்படி நம்மளுடைய சிறகு மாதிரி புடவை அப்படி பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரீசி சாங்.
0: இரு மேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி மறவாமல் கேளுங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
3: ஆகாஷ்வாணி 103 FM-ல நேரம் 9:29. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மயிலிறகு, காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு. மலையளவில் சிறிதும் பெரிதும் உண்டு, அதுபோலவே மனிதர்கள் அவரவர் திறமை அறிவினை கொண்டு உலகில் பல சாதனை கண்டு

உண்மையோடு உழைப்பதும் மூளையோடு முயற்சிப்பதும் என சும்மா இருப்பதை தவிர்த்து சுறுசுறுப்பாய் தொழில் செய்வதின் உன்னதத்தை உரைக்க வரும் பாடல் மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து. இசை ஜி ராமநாதன். பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பாடியோர் பி லீலா மற்றும் ஜிக்கி. பாடலுக்கு முன் சிறிய விளம்பர இடைவேளை.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
1: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.

ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல மயிலருக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். எண்ணத்தால் மொழியால் இரும்பாய் பிரிந்த உன் மனம் என தலைவனை சொற்கணையால் தலைவி போர்த்தொடுக்க, கண்ணே போதும் உன் சொல்லம்பு இனி பிரியேன் நம்பு என்ற நம்பிக்கையை தலைவன் அளிக்க, இயைபுடன் கலந்து இனிமையாய் வலம் வரும் பாடல் தூக்கு தூக்கி திரைப்படத்திலிருந்து. இசை ஜி ராமநாதன், பாடலாசிரியர் ஏ மரதகாசி, பாடியோர் டி எம் சௌந்தரராஜன், எம் எஸ் ராஜேஸ்வரி.

0: நாளை இரவு 9:30 மணிக்கு இரு மேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: பார்வையில இடையினம் இல்லைன்னா அந்த இரு போயிடுது, அப்ப அது பாவையாயிடுது. அத இலக்கணத்திலயும் சரியா கொடுத்திருக்காரு. பாவைய அவரோட கற்பனையே அலாதி இல்லையா.
0: மன்னரும் அரசரும் சிறப்பு மயிலிறகு.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல நேரம் 9:39 மயிலிறக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். சூழ்ச்சியில் சிக்காமல் மதியால் விதியை வெல்ல, நாட்டம் எதுவோ அதிலிருந்து தவறாமல் கூடியிருப்போரை தடுமாறச் செய்து ஆடலுடன் பாடலை பாடி கூட்டத்தை தன் பக்கம் இசைய வைக்கும் பெண்ணின் இசையை கேட்போமா? கேட்கவிருக்கும் பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து. இசை சுசரலா தட்சிணாமூர்த்தி, பாடலாசிரியர் ஏ மருதகாசி, பி பானுமதி பாடியது.

ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல மயிலிறகு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேரம் 9:43. கண்களில் நிலவு ஒளிர, மனதில் மனம் கமழ, கண்ணையும் மனதையும் கவர்ந்திட, காதலினால் மனம் மகிழ்ந்திட, தலைவியும் தலைவனும் மாயக்கண்ணாடியில் மனம் மயங்கி மகிழ்ச்சியில் நீதானே என்னை நினைத்து அழைத்தது என வினவிக்கொள்வதை பார்க்கும்போது இன்றைய தொழில்நுட்பத்தை அன்றைய மாயபஜார் திரையிட்டு காட்டியிருக்கிறது எனலாம். இசையமைத்து பாடியிருப்பாங்க கண்டசாலா, இணைந்து பாடியிருப்பாங்க பி லீலா. நிகழ்ச்சி தரக்கூடிய பாடல் மாயபஜார் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி 103 FM நேரம் 9:47. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. தொலைவில் இருந்து பார்க்கும்போது அழகிய வண்ணமாய் தோன்றுவது, அருகில் சென்றதும் உண்மையின் வண்ணம் புலப்படும். எனினும் இரு உள்ளமும் ஒன்றாகி உண்டாகும் அன்பினால் இந்த உலகையே காணும் போது இணையில்லா இன்பம் உண்டாகும் என அன்பின் ஆசையை அறிவிக்க வரும் பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து. இசை TR பாப்பா, பாடியோர் AM ராஜா, ஜிக்கி.

0: நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு மேலடிமெட்டுகள் நிகழ்ச்சியில ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னர்ஸ்க்காக ஸ்பெஷலாக விளம்பரம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னராக நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டாங்க, மேலடிமெட்டுகள் நிகழ்ச்சியில் என்னுடைய பாட்டே நான் கேட்க முடியலங்க அப்படின்னு வருத்தமே பட வேண்டாம். ஸோ இன்றைக்கி உங்களுடைய சான்ஸ் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஃபோன் எடுங்க. 0-4-2-2 அப்படிங்கிற முன்னெடுப்பினோட 2-3-1-6-3-1-2 அல்லது 2-3-1-7-0-4-6 அப்படிங்கிறதுக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய விருப்ப பாடலை 1980-92 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நாளை இரவு 9:15 சிறப்பு மயிலிறகு மன்னரும் அரசரும்.
3: ஒரு குட்டி பல்லவின் தான் சொல்லணும். இது 4 syllables, அடுத்த லைன்ல 7 syllables. காற்றுல இயல்பா அப்படி நம்மளுடைய சிறகு மாதிரி புடவை அப்படி பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரீசி சாங்.
2: இருமேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி மறவாமல் கேளுங்கள்.

ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல நேரம் 9:53. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு. நிலவின் குளிர்ச்சியும் இசை பாடி தாளாட்டும் தென்றலின் வருடலும் இயற்கை அன்பாலே தரும் போர்வையினால் தன்னாலே மகிழும் மனம் மாலை பொழுதை விரைவாக போகச் சொல்லி இரவின் இனிமையை எண்ணத் துவங்குகிறது என நிகழ்ச்சியில் வலம் வரும் பாடல் குலேபகாவலி திரைப்படத்திலிருந்து. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் தஞ்சை என் ராமையதாஸ், பாடியோர் ஜிக்கி ஏ எம் ராஜா.

0: மயிலடுக்கு நிகழ்ச்சியை தொடர்ந்து மெலடி மெடுகள் நிகழ்ச்சியை கேட்கலாம். இன்னைக்கு மெலடி மெடுகள் நிகழ்ச்சி ஈரோட் டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னஸ்க்காக ஸ்பெஷலா வளமுறை காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஈரோட் டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னரா வராத நேயர்களாக இருக்கீங்க, என்னுடைய பேரே வந்தது இல்லைங்க, நான் கேட்டதே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, கவலையப்பட வேண்டாம். கால் பண்ணுங்க 0422 அப்படிங்கிற முன்னணிப்பினோட 2316312 அல்லது 2317046 அப்படிங்கிறதுக்கு கால் பண்ணுங்க. இன்னைக்கே உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: You are listening Akashvani Coimbatore 103 FM. Stay tuned.
2: நாளை இரவு 9:30 மணிக்கு இரு மேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
3: பார்வையில இடையினம் இல்லைன்னா அந்த இரு போயிடுது, அப்ப அது பாவையாயிடுது. அதான் இலக்கணத்திலயும் சரியா கொடுத்திருக்காரு பாவைய, அவரோட கற்பனையே அலாதி இல்லையா.
2: மன்னரும் அரசரும் சிறப்பு மயிலிறகு.
4: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலா நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலா சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கணும், சரியான உணவு நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை, நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி

அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த நாலு விஷயங்களையும் நீங்கள் பண்ணீங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.

0: ஆகாஷ்வாணி 103 FM-ல நேரம் 10 மணி. நேயர்கள் அனைவருக்கும் இதமான இனிமையான இரவு வணக்கம். மீண்டும் சொல்லிட்டு நிகழ்ச்சியில இணையிறது உங்கள் நான் ஆர்ஜே பியூலா சாம்சன். இன்னைக்கு மேலடிவெடுகள் நிகழ்ச்சி நான் சொன்னது மாதிரி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிசனர்ஸ்க்காக. ஸோ ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், போன் எடுங்க, கால் பண்ணுங்க 04-22 அப்படிங்கிற முன்னணிப்பினோட 2316-3132 அல்லது 2317-046 அப்படிங்கிற இணையக்கூடிய முதல் நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசிலிருந்து இளங்கோ பேசுறேன்.
0: இளங்கோ, என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: பல கை ஓசை பட்டாதான் ஓசை எழுதும், ஆனா எனக்கு கேக்குறது ஒரு கை ஓசை படத்துல இருந்து முத்து தாரகை.
0: ஓகே, பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஆகாஷ்வாணி 103 FM-ல மலடி மிண்டுகள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இணையர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: என்ன
0: படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: படம் வசந்த கால பறவை.
0: ஓகே.
1: பாடல் செம்பருத்தி செம்பருத்தி.
0: ஓகே.
1: போல பெண் ஒருத்தி.
0: ஓகே. பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 10:12 ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல மெலடி மிட்டுகள் நிகழ்ச்சி இன்னைக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிசனர்ஸ்க்காக வலம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ தாங்க நாங்கள் ரேடியோ ஆன் பண்ண நானும் சாங் கேட்கணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள் 0422 அப்படிங்கிற முன்னணிப்பெண்ணோட 2316312 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு இணைய கூட. இணையர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் வெள்ளிரவள்ளி கிராமத்துல இருந்து கார்த்திகேயன் மேடம்.
0: கார்த்திகேயன் என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க
1: மேடம்? கிழக்கு வாசல் படத்துல இருந்துங்க, பச்சை மலை பூ.
0: ஓகே, பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நாளை இரவு 9:30 மணிக்கு இரு மேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: பார்வையில இடையினம் இல்லைன்னா அந்த இரு போயிடுது, அப்ப அது பாவையாயிடுது. அதை இலக்கணத்திலயும் சரியா கொடுத்திருக்காரு. பாவைய அவரோட கற்பனையே அலாதி இல்லையா.
0: மன்னரும் அரசரும் சிறப்பு மயிலிறகு.
2: You are listening Akashvani Coimbatore 103 FM. Stay tuned.
3: அகஷ்வனி 103 FM-ல நேரம் 10:18 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
4: கோவை இப்பமுக்கு இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாஜி சினியம்பளையம் சோமசுந்தரம்.
3: சோமசுந்தரம், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
4: எனக்கு தென்றல் என்ன துடிலிருந்து புதிய பூவி இது இந்த பாடல். நன்றி, வணக்கம்.
3: ஓகே, நன்றி.

0: நேரம் 10:23 மெலடிமிடுகள் நிகழ்ச்சியில் இணைக்கூடிய நேயர் வணக்கம்.
1: இரவு வணக்கம். கோபிச்செட்டிப்பாளையம் முருகேசன்.
0: முருகேசன், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: மாட்டாப்பு படத்துல இருந்து பொன்மாமுங்கியில் பாட்டு அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: ஓகே, வந்துட்டே இருக்கு, கேட்டேன் ஜெயபரங்க.

0: நேரம் 10:27 ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சியில் இணைக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் மாஞ்சிகிரிவட்டம் சென்னம்பட்டி கிராமத்துல இருந்து கணேஷ்குமார் மேடம்.
0: கணேஷ்குமார், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: 2:1 இருந்து நாரின்லே பூத்தோடு.
0: ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். இணைக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்கிறது பேசுறீங்க?
1: கிருஷ்ணமூர்த்தி.
0: கிருஷ்ணமூர்த்தி, என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: திருமதி சொல்லி அம்மன் கோயில் வாசல்.
0: ஓகே, பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நாளை இரவு 9:30 மணிக்கு இரு மேதைகளின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: பார்வையில இடையினம் இல்லைன்னா அந்த இரு போயிடுது, அப்ப அது பாவையாயிடுது. அத இலக்கணத்திலயும் சரியா கொடுத்திருக்காரு. பாவைய அவரோட கற்பனையே அலாதி இல்லையா.
0: மன்னரும் அரசரும் சிறப்பு மயிலிறகு.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

0: ஆகாஷ்வாணி 103 FM மலையாளி மெட்டிக்கல் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஈரோ டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னஸ் ஜாலியா வந்து அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம். ஈரோடு முத்தமலை 14 சிவகுமார்.
0: சிவகுமார், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: படம் சோழக்கோட்டை சிங்கக்குட்டி.
0: ஓகே.
1: பாடல் காளிதாசன் கண்ணதாசன்.
0: ஓகே, பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஆகாஷ்வாணி 103 FM மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சி இன்னைக்கு ஜாலியா சூப்பரா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிசனர்ஸ்க்காக வலம் வந்தது. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட சந்தோஷத்தோட இன்னைக்கு எனக்கு காலே கிடைக்கலங்க அப்படிங்கிற வருத்தமே வேண்டாம். மீண்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை உங்களுக்காக மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சி வலம் வரும். சோ காத்துக்கிட்டே இருங்க, அடுத்த செவ்வாய்க்கிழமை மீண்டும் நீங்க மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்கள் நான் ஆர்ஜி பியூலா சாம்சன்.
1: குருவி குருவி குருவி

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேயர்களே, இனி கேட்கலாம் நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 காலை தென்றல்ல குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 57 அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். அதனைத் தொடர்ந்து 6:10 இணையத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் காம்ச பிரியா அவர்கள். தொடர்ந்து எஸ் சௌமியா, ஹெலன் சத்யா, நாகூர்ஹியம் ஹனீஃபா, சூலமங்கலம் சகோதரிகள் ஹரிணி ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம். காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக, 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:30 கொஞ்சம் கிடி, 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம், 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம், 8:30 வணக்கம் கோயம்புத்தூர் நிகழ்ச்சி தொடர்ந்து இடம்பெறும், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 சிறுவாணி சாரல், 10:02 இது உங்க சாய்ஸ் நேயர் விருப்பம், 11:02 இன்றைய நேயர், 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை காலந்தோறும் அவ்வை உரை வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள், தொடர்ந்து டி நித்யா அவர்கள் வழங்கும் கவிதைகள் கேட்கலாம், 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணை டெக்ஸ்டைல் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும், 1:00 மணி 1 மலர் 1, 2:15 மத்திய அரசின் மகதான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்புறத்திலே தஞ்சை நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் செஞ்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன் மற்றும் எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம், 3:00 டீ டைம், 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 4:02 Get Set Go. மாலை 5:02 சித்திர செவ்வானம், 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை, 6:40 பொன்மாலை பொழுது தொடர்ந்து கேட்கலாம், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 போட்டியின் தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:32 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 2 அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை உத்திகள் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி முரளி அர்த்தனாரி அவர்கள். 8:05 இதம் ரதம், 9:15 மன்னரும் அரசரும் பிறந்த நாள் சிறப்பு மயிலிறகு எழுதி வழங்குகிறார் சௌமியா. 10:00 மெலடி மெட்டுகள், 11:00 முதல் அதிகாலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னையஞ்சல்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 10:59. 300.3 மீட்டர், 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் இனிதே நிறைவேறுகின்றன. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:51 ஆரம்பமாகும். அதுவரை நன்றி கலந்த வணக்கங்களுடன் விடைபெறுகின்றோம். நன்றி நேயர்களே, ஜெய்ஹிந்த்.